0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380 அதிகாரம் ஊழ்.
1: ஊழில் பெருவழியா உளம் மற்றொன்று சூழினும் தான் முந்துறும்.
0: விதியை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380 அதிகாரம் ஊழ்.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சும் நேரமாய். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணையதளம் அளவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிர் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ குழந்தைகள் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கீர்த்தியாதேவி அவர்கள். 9:00 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் திங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 காலம் மறைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 கணபதி உலா சென்னை அஞ்சலாக. திருக்குழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரை சித்திரம். 8:45 மதுரத்தென்றல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. ஹெச் ரத்னபிரபு அவர்களின் பாட்டு. எஸ் சுபஸ்ரீ அவர்களின் வயலின். மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்களின் மிருதங்கம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசைமேடை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரா வித்தாலியா ஆசிரியர் அமுதா ஜனார்தனன் அவர்களுடன் நேர்முகம். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி ஆல் சர்வீசஸ் பிளான்ட் குறித்த தகவல். உங்களுக்காக ஆரோக்கிய உணவு இதில் கருப்பு கவனி களி செய்யும் முறை தகவல் வழங்குகிறார் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:50 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சலாக. மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு. 5:27 குறளமுதம் 380 மாலை ஒளிபரப்பு துவக்கம். 5:30 மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள் பிரியமானவளே என்ற திரைப்படத்தில் இருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆறு 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்டம் செய்திகள் எழுதியவர் சி ராஜா சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணு மணியும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை.

0: நெஞ்சலாக ஏற்று ஐந்திற்கு மதுரத்தன்று ஏற்று நுப்பதற்கு இது நம்ம ஏரியா கல்வியின் சிறப்பு வழங்குகிறார் மாணவி மு தருணா அவர்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி வழங்குகிறார் மாணவி நிவேதா அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை, 9:05 எஸ் சுந்தரர் அவர்கள் அவளின் வீணை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்களின் வயலின், ஹச் சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கடம், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி
2: தெரிவிக்கின்றார்.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
5: நினைக்கிறேன்டா. ஆனா
3: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
5: எப்போ கேளுங்க,
3: அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
5: ஆமாங்க.
6: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
7: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
6: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
7: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
6: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
7: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்.
8: ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை.

0: 169 கிலோஹெர்ட்ஸ் கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: Zealand beginning today. During the visit, Admiral Swaminathan will hold bilateral discussions with the senior leadership of the Royal Australian Navy and engage with senior Australian defence leadership. He will also visit key operational and training establishments and interact with personnel of the Royal New Zealand Navy and officers undergoing professional military education. In New Zealand, the Chief of the Naval Staff will hold discussions with the senior leadership of the Royal New Zealand Navy and engage with senior New Zealand Defence leadership. The engagements will focus on further strengthening operational interaction, information sharing, training and professional exchanges between the two navies. Indian para-archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para-recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சி தான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டத்திட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டத்திட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசி கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று,

0: உலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக கேட்டு ரசித்திருங்கள் நேயர்களே.

நேரம் 6:21. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. எதையும் கேட்காமல் கொடுத்து கொண்டிருக்கும் காற்றை போல, எதையும் எதிர்பார்க்காமல் ஒளி தரும் சூரியனைப் போல, நம் வாழ்க்கையில் அமைதியாக நன்மை செய்யும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் இருக்கிறாங்க. அடுத்த நம்ம பக்தி மாலையில் அடுத்து பக்தி பரவசப்படுத்தப்படும் பாடல்களை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தையலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலையை. பக்தி மாலையில் நிறைவு பாடலாக கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

0: நேரம் காலை 6:35.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மைத்துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகவும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மழைநீர் சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் சிறந்த நீர்வள மேலாண்மை முறையான பண்ணை குட்டையை உங்கள் விவசாய நிலத்தில் அமைக்க விரும்புகிறீர்களா? இதற்கு உங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது உதவி தோட்டக்கலை அலுவலரையோ அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையோ அணுகி இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பண்ணை குட்டையை அமைத்து பயனடைவீர் என்று பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 செப்டம்பர் மாதம், அதாவது இம்மாதம் 16/9/2026 புதன்கிழமை அன்று நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, 17/9/2026 வியாழன் அன்று சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், இவ்வொரு நாள் பயிற்சி காலை 10:00 முதல் மாலை 5:00 வரை நடைபெறும். 2 நாள் பயிற்சியாக 29/9/2026, 23/9/2026 செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 3 நாள் பயிற்சியாக 28/9/2026 முதல் 30/9/2026 திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சியும், ஒரு வார பயிற்சியாக அதாவது 21/9/2026 முதல் 25/9/2026 வரை திங்கள் முதல் வெள்ளி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/88/57/57/16 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகளின் விளக்கம். காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் உற்பத்தியில் பெரும் சவாலாக இருப்பது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஆகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், அஸ்வினி, தத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி மற்றும் வெள்ளையி போன்றவை பயிர்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் மாவுப்பூச்சி அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பண்ணை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மாவுப்பூச்சி தாக்குதல் அதிகமாக உள்ளது. இப்பயிர்களின் மகசூல் பாதிப்பு ஏற்படுகிறது. பல்வேறு காலநிலை மாற்றங்களால் மாவுப்பூச்சியின் தாக்குதல் அதிகரித்து உள்ளது. இதனால் பயிர்கள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறமாக மாறி பின் செடிகள் வாடிவிடுகின்றன. இந்த மாவுப்பூச்சி ஒரு செடியிலிருந்து மற்ற செடிகளுக்கு எளிதில் பரவிவிடுகிறது. இதனை அழிக்க மிகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களிலிருந்து செடிகளை பறித்து அழித்துவிட வேண்டும். 3% 25 மில்லி வேப்பெண்ணெயை 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மெட்டாரைசியம் அல்லது பெவேரியா பேசியானா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பெவேரியா பேசியானா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் புரோபைனோபாஸ் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது தயோமீத்தாக்சிம் 0.5 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் என வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது.
2: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த கோழி வந்து நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கடிச்சு அது விற்பனைக்கு போற மாதிரி இருக்கு?
4: 5 முதல் 40 குள்ள எடுத்துருவாங்க மேடம் கோழி.

0: அது அதிகபட்சம் 41 நாள் 41 நாள் முடிஞ்சிடும். அந்த கோழி வந்து உருவாக்கி குஞ்சு பொறிச்சு உருவாக்கி 41 நாள் தான்.
1: இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இதனால அதை விற்பனைக்கு கொண்டு போக முடியாதபடி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க?
0: அப்போ வந்து எனக்கு ஒரு 5 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ரா போகும் மேடம். இப்போ 40 நாளுங்கும் போது 50 நாள் வரைக்கும் போகும். எப்படின்னா அது எப்போ அப்படி அந்த மாதிரி வரும்னா, கார்த்திகை மாதம் மாலை போடுறாங்களா ஐயப்பங்களுக்கு மாலை போடுறாங்க, மார்கழி மாதத்தை முருகனுக்கு மாலை போடுவாங்க, அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் இழுவு இருக்காது மேடம். அந்த டயத்தை வந்து நான் நோக்கி கணக்கு பண்ணி தான் இறக்குறது கோழி. இந்த கார்த்திகை மாதம் எடுக்காத மாதிரியும் மார்கழி மாதம் எடுக்காத மாதிரியும் அப்படி கணக்கு பண்ணி எடுப்போம் இறக்குறது மேடம். நான் அது வரைக்கும் அப்படி தான் இறக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் கோழி வந்து அப்படின்னா மினிமம் வந்து நம்ம அவங்க கொடுக்குற வந்து எந்த ஒரு கலாநிதம் பண்ணாமல் நீட்டாக நம்ம இறைய போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்த்துட்டு இருக்கனால நமக்கு வந்து எப்படின்னா அதிகபட்சம் எனக்கு 35 நாள் 40 நாள் எடுத்துருவாங்க. நான் அந்த கணக்கு பண்ணி அந்த கார்த்திகை மாதிரி இந்த மாதிரி இந்த வெயில் நேரத்தில் வந்து ரொம்ப இறக்க மாட்டேன். வெயில் நேரத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுருவேன் பண்ணேன். பண்ணைய ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு கோழி இறக்கி ஏற்றினோம்னா அதில் உள்ள மஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் மேடம். பண்ணைய புதுசாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு அடிப்போம், வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி தென்னை நார் மஞ்சு இருக்குல்ல அதை வந்து சளிச்சு போடணும். நார் எல்லாம் சளிச்சு போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கோழி நாங்கள் விட்றோம்.
1: இப்போ கோழி நீங்கள் வளர்க்கும் போது என்னென்ன அதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை எந்த வகையில் நீங்கள் தீர்த்துட்டு இருக்கீங்க?
0: கோழி வளர்ப்புங்கும்போது அந்த வாடைக்கு வந்து சில பூச்சிகள் வரும் மேடம். அந்த பூச்சி வராத பாம்பு இது மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி வரும். அந்த கோழி வாடைக்கு வந்து அந்த எச்சம் வந்து எப்படின்னா அந்த கோழியோட ஈரம் அதிகமாகும். மஞ்சியோட ஈரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி சிந்தி இந்த இதை ஈரமாகிடுச்சினால் அது வாடை வந்து சுமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சுமல் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யணும்னா சுற்றி உள்ள வலை தானே போட்டிருப்போம், கோழிக்கு வந்து வலை தான் போட்டிருப்போம். அந்த வலைக்குள்ள வந்து சில பூச்சி வரைகள் பாம்புகள் வரத்துக்கு பார்க்கும். அந்த பாம்பு வராமல் இருக்கு சுற்றி மறந்து அடிச்சிடும் மேடம். அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதில் வந்து பாம்பு பூச்சி விட்டு வராமல் தான் பார்க்கணும். கதவு இதுனால் நாய்கள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வந்து கோழி பண்ணைகள பூந்து தெரியும், அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் கதவு.
1: இப்போ கோழியை தாக்குற நோய்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க. அதை தவிர்த்து சில சமயம் பார்த்தோம்னா நிறைய அந்த திடீர்னு ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் அந்த மாதிரி அந்த பகுதி முழுமைக்குமே வர வாய்ப்புகள்லாம் இருக்கும்ல
0: மேடம். இது வந்து என்ன சொல்கிற நோயெல்லாம் தாக்குறதுக்கு வேலை இல்லை மேடம். இதில் வந்து எப்படின்னா அதிகபட்சம் வந்து கோழி போய் தவி உளுந்து ஈரல் அடிபடும். கோழிக்கு ஈரல் அடிபட்டுச்சுன்னா அது சாக தெரியும். ரெண்டாவது சளி பிடிக்க தெரியும். சளி பிடிக்கும் மெயின் காரணமே நோய்கள் வந்து சளி தான் அதுக்கு வந்து, வேறு எந்த நோயுமே வராது. ஆனால் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து சீக்கு வந்து அதிகமான சீக்கு வந்தால் தான் சாகும். இது அதோடைய சீக்கு வந்து லேசாக, ஆனால் சைடில் வந்து நாட்டுக்கோழி எதுவுமே வரவிடக்கூடாது. இந்த கோழிக்கு வந்து நாட்டுக்கோழி பக்கத்திலே வரவிடக்கூடாது. ஏன்னா அதோடைய நோய் லேசுவாச இருந்துச்சுனாலும் இதுக்கு வந்து லேசாக பட்டாலும் முடிஞ்சிடும் மேடம்.
1: இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடுற இறைச்சிகளையே வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கணும். குறைச்சிக்கணும்ன்றத விட நல்லா அதாவது நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எப்படி நீங்க சமாளிப்பீங்க?
0: அதுக்குள்ள பறவை காய்ச்சல்னு இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் வந்ததில்லை. நாங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணதும் இல்லை. நம்ம இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட போட்டு இப்போ 22 வருஷம் ஆச்சு மேடம் கூலி பண்ண போட்டு. 22 வருஷத்தில் நமக்கு வந்து பறவை காய்ச்சிங்கிற வேலையே வரல. இந்த வரைக்கும் யாருக்குமே நம்ம ஏரியாவில் யாருக்குமே வரல. சளி பிடிக்கும் ஈக்குவலின்னு சொல்லி வந்து எப்படின்னா தண்ணி குடிக்காமல் வந்து உள்ளே வந்து குடல் புண்ணாகும். இந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணி குடிக்காது. எப்படின்னா கோழி வந்து அப்படி படுத்ததுங்க கிடக்கு, நம்ம போய் கிளச்சி விட்ட ஓயா உள்ள பண்ணைக்குள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருந்தால் தான் அது எந்திரிச்சு போய் அது இறையோ தண்ணியோ குடிக்கும். இல்லைன்னா அது எனி டைம் படுத்தே கிடக்கும். எது சில சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க போண்டா கோழி மாதிரி இருக்கேடான்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம வந்து எப்படின்னா அது வந்து நம்ம போய் கிளச்சாத்தே எந்திரிச்சு போய் இங்கேருந்து எந்திரிச்சு இப்படி பக்கத்தில் படுத்துக்கணும். அது ஒரு ரெண்டு நாளும் 3 ட்ரிப் போயாமல் நடந்துருந்தோம்னா அது வந்து எந்திரிச்சு வேறு வழியே இல்லாமல் போய் அதை குத்தி திங்கும். அது வந்து எப்படின்னா அதோட தீவனத்தட்டோ தண்ணி தட்டோ வந்து சிகப்பு கலரில் தான் இருக்கணும்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி.

0: சின்ன சொக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2,400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி BJP மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி,

0: திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆகஸ்ட் 17 இருந்து வர செப்டம்பர் 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்னும் சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மூன்று மாவட்ட ஆட்சியர்

அதிகாரிகள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
4: மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை நீர் ஆகும். தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் இந்த பூமியில் வாழ முடியாது. பூமியில் நிலப்பரப்பில் அதிக அளவில் நீர்வளம் உள்ளது. பூமியின் பரப்பில் 71% நீர் உள்ளது. இதில் சுமார் 96.5% நீர் கடல் நீராக உள்ளது. மீதமுள்ள நீரே மனிதரால் பயன்படுத்தக்கூடிய நன்னீராகும். இதிலும் 1/3 போலார் பனிப்பிரதேசத்தில் பனிக்கட்டிகளாக உள்ளது. சுமார் 1% நீரே 6 குளம் ஏரிகளில் காணப்படுகிறது. இந்த நன்னீரானது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளமாகும். பூமியில் கிடைக்கும் இந்த நன்னீரானது உலகில் சமமாக பங்கீடு செய்யப்பட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடைமுறையில் நேர்மாறாகவே உள்ளது. ஐஸ்லாந்து நாட்டில் ஒருவருக்கு வருடத்திற்கு 498 மில்லியன் கனமீட்டர் நீர் கிடைக்கிறது. ஆனால் குவைத் நாட்டில் சுமார் 163-180 கனமீட்டர் தான் கிடைக்கிறது. நமது இந்தியாவில் இது சுமார் 1500 கனமீட்டர் ஆகும். நாடுகளுக்கிடையே நீர்வளத்தின் பங்கீடு சமமற்று காணப்படும் நிலையில் ஒரே நாட்டிற்குள்ளேயே நீர்வளம் சமமற்று காணப்படுகிறது. நீர் குறைவாக கிடைத்தால் அது உணவு உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி, இயற்கை சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை பெரிதும் பாதிக்கும். நீர் பற்றாக்குறை மோதல் தன்மையை அதிகரிக்கின்றது. பொது சுகாதார பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மனித விலங்கு மோதலுக்கு வழிவகுக்கிறது. நீரை பொறுத்தவரை மனிதனுக்கு 2 பிரச்சனைகள் உண்டு. முதலாவது, தேவைக்கு ஏற்ப நீர் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, கிடைக்கும் நீர் சுத்தமானதாகவும் தரமாகவும் இருக்கிறதா என்பது. வீடுகளிலும் தொழிற்சாலைகளும் சுத்தம் செய்வதற்காக அதிக அளவு நீர் பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட இந்த நீரை அசுத்தங்களை நீக்கி மீண்டும் பயன்படுத்தலாம். பெருமளவு நீர் தொழிற்சாலைகளிலும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை ஒப்பிடும் பொழுது மனிதர் பயன்படுத்தும் நீரின் அளவு குறைவுதான். மனிதன் தனக்கு தேவையான நீரை 6 குளம் நிலத்தடி மூலமாக பெற்றுக்கொள்கிறான். நிலமட்டத்தில் உள்ள நீர் பொதுவாக மாசடைந்தே காணப்படுகிறது. சுத்தமான நீரை பெற வேண்டி மனிதன் நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறான். கட்டுப்பாடற்ற முறையில் போர்வெல் அமைத்து நீரை எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. கடல் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் பொழுது உப்பு நீர் உள்புகுந்து விழுகிறது. மழைக்காலங்களில் ஆறுகளிலும் ஓடைகளிலும் அளவுக்கு அதிகமான நீர் பெருக்கெடுத்து ஓடுவதே வெள்ளம். இந்த வெள்ளத்தால் மனிதர்களின் உயிருக்கும் உடமைக்கும் பெரும் சேதம் ஏற்படுகிறது. அத்துடன் வளமான வண்டல் மண்ணும் அரித்து செல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் வெள்ளத்தால் 500,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. வெள்ளம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் தொடர்ச்சியாக பெய்யும் கனமழையாகும். காடுகள் வளர்ப்பதன் மூலம், வெள்ள நீர் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் ஓரளவு வெள்ளச்சேதத்தை குறைக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறையும் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இதனால் உணவு உற்பத்தி, நிலத்தடி நீர்மட்டம், அணைகளில் உள்ள நீர்மட்டம் ஆகியவை வெகுவாக குறைகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் தண்ணீர் தேவை, திறமையற்ற நீர் மேலாண்மை, நிலத்தடி நீர் அளவு குறைவு போன்றவற்றால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி ஏற்படுகிறது. அணைகளில் நீர் வற்றும் போது அங்குள்ள நுண்ணுயிரிகள் அழிந்து போகின்றன. தற்போது மழை பொழிவும் சீராக இருப்பதில்லை. ஒரே நாளில் மேக வெடிப்பு போன்ற நிகழ்வுகளால் அந்த பருவம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை பொழிந்து நீர் வீணாகிறது. ஒருபுறம் வெள்ளம், மறுபுறம் வறட்சி என ஒரே நாட்டில் காட்சிகள் மாறி மாறி அமைகின்றன. ஒவ்வொரு ஆண்டு

0: மார்ச் 22ஆம் தேதி உலக நீர் நாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் நமக்கு கிடைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சேமித்து வளமாக வாழ வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:50 நொடிகள். இனிய அன்பான உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே என்ற மேலான சிந்தனை வரிகளோடு இன்னைக்கு அறிவோம் 1000 திரை இசை பாடல்களை கேட்கலாமா? முதலாவதாக இனியவளே திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் இதோ.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23,000 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. CNG மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று

எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத்து வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின் ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கிடையே ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 5 பேருக்கு கான்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரன்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
4: தாய்மார்களுக்கு பால் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் என்காக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பு பகுதியில் வீக்கம் வந்துட்டு ஏற்படுறது. இது வந்து அதிகமான பால் செக்ரீஷன் வந்து ஏற்பட்டு சரியாக

0: நலமாய் வாழ. குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
1: தாய்மார்களுக்கு பால் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் என்காக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பு பகுதியில் வீக்கம் வந்துட்டு ஏற்படுறது. இது வந்து அதிகமான பால் செக்ரீஷன் வந்து ஏற்பட்டு சரியாக வந்து பாலானது வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடியதான் இந்த மார்பக வீக்கம். இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 2 to 3 hours வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக பால் வெளியேற இந்த வீக்கமானது வந்துட்டு வராது. இதே நம்ம வந்து சரியா ஃபீட் பண்ணாம ரொம்ப அதிக குழந்தை தூங்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான கேப் விடும்போது நம்மளுடைய செக்ரேஷன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அது மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆல்வியோலி பகுதிகளில் வந்து தேங்கி இருந்துட்டு நமக்கு மார்பகத்தில் வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்பகத்தில் வலி வந்து அதிகமாக வந்து ஏற்படும். இதை நம்ம தடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொன்று நம்ம சுடுதண்ணி இல்லைன்னா வந்துட்டு அந்த ஹாட் பேக் வச்சு மார்புகளில் வந்து ஒத்தடம் மாதிரி கொடுக்கும்போது இந்த மார்பக வீக்கம் வந்துட்டு குறையும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்டலா நார்மலாவே வந்துட்டு மார்பகத்தை அமைக்கி வந்து பாலை வந்து வெளியேற்றுறது மூலமா இந்த மார்பக வீக்கத்தை வந்து நம்ம சரி பண்ணலாம். இது இல்லாம சில பேருக்கு சில நோய் நிலை கண்டிஷன்ஸ்ல வந்து மார்பகத்துல கட்டியோ இல்ல அதிகப்படியான வீக்கம் இதெல்லாம் செய்யறதுனால கூட அந்த வீக்கம் வந்துட்டு குறையாமலோ வலி அதிகமா வந்துட்டு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம நார்மலா வந்து சித்த மருத்துவத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அமுக்ரா சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். அமுக்ரா கிழங்குனால செய்யக்கூடிய பொடி தான் அமுக்ரா சூரணம். இந்த அமுக்ரா சூரணம் வந்து ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி கண்டிஷன் வந்துட்டு உடையது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி நைட்டு படுக்கும்போது பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால இந்த மார்பக வீக்கமானது வந்து குறையிறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு பால் கொடியை நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நிப்பாட்டணும்னு நினைக்கும் போது பார்த்தோம்னா அது நம்ம பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத வந்து தவிர்ப்போம். அந்த மாதிரி தவிர்க்கும் போது செக்ரேஷன் அதிகமாக அதிகமாக அதனாலையுமே வந்துட்டு மார்பு வீக்கமானது வந்து அதிகமாக வந்துட்டு ஏற்படும், வலி வந்து ஏற்படும். இந்த மாதிரி பால் கொடியை நிப்பாட்டுறதுக்குனால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து மார்பு வீக்கத்தை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க வந்து மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை வந்துட்டு நம்ம அரைச்சு மார்பகத்துல வச்சு 10 மாதிரி வந்து போட்டுட்டு வரும்போது இந்த பால் சுரப்போட செக்ரீஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அந்த வீக்கமானதும் வந்துட்டு குறையும். இது மட்டும் இல்லாம இன்னொரு கைப்பக்குவம் அப்படின்னு நம்ம வீட்டுல சொன்னோம் அப்படின்னா கேப்ப மாவு. நம்ம கேழ்வரகு இருக்கு இல்லையா, அந்த கேழ்வரகை வந்து நல்ல பொடி பண்ணி கேழ்வரகு மாவை வந்து எடுத்து சுடுதண்ணில வச்சு கிளறி அதை மார்பு பகுதிகள் மீது நம்ம 10 போட்டுட்டு வரும்போது இந்த மார்பகத்துல ஏற்படக்கூடிய பால் செக்ரீஷன் வந்து இயற்கையாகவே வந்து குறைஞ்சு பால் குடியே நம்ம மறக்கடிக்க முடியும். அதே சமயத்துல அதனால ஏற்படக்கூடிய மார்பக வீக்கத்தையும் வந்து நம்ம சரி பண்ண முடியும். கேழ்வரக சுடுதண்ணில வந்து குழச்சு மார்பை சுத்தி 10 மாதிரி போட்டுட்டு வரணும். இதை தொடர்ந்து ஒரு 1 week ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து நம்ம செய்யும் போது மார்பக பால் சுரப்பும் குறைஞ்சிரும், வீக்கம் இருந்தாலும் அதுவும் வந்துட்டு குணமாயிடும். இது சில பேருக்கு வந்து 2-3 நாள்லயே நல்ல ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கும். 3 நாள்ல சரியாயிருச்சுன்னா அதுக்கு மேல நம்ம அதை பயன்படுத்த தேவையில்லை. அப்பையும் குறையல அப்படின்னா வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் வரைக்கும் வந்துட்டு இந்த 10 முறைகளை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து கேப்ப மாவு தண்ணி அந்த மருத்துவ முறையும் சிறந்ததா இருக்கும். மல்லிகைப்பூவை வந்து எதுவுமே விடாம வெறுமன கல்வத்துல போட்டு நம்ம வந்து அரைச்சு மார்பை சுத்தி 10 போட்டுட்டு வந்தோம்னாலும் மார்பக வீக்கம் மற்றும் பால் சுரப்பை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நல்ல வழி. நார்மலா இப்போ குழந்தைங்க விஷயத்துல பெரிய தொந்தரவாகவும் பெரிய சவாலாகவும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து டாக்டர் என்னோட குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி போதுமான அளவு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அரை தோசை சாப்பிட்றாங்க, அரை இட்லி சாப்பிட்றாங்க, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் பசியினே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட் வந்து நார்மலா எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் தான். இது வந்து தாய்மார்களுக்கும் வந்து ஒரு பெரிய சவாலாவே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க பசியின்மை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சரியா செரிமானம் ஆகாம இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பசி எடுக்கிறது வந்து ரொம்ப தாமதமா வந்துட்டு ஏற்படும். குழந்தைங்களுக்கு செரிமான சக்தியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலமா அவங்க வந்து நல்ல ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம வழிவகை வந்து செய்யலாம்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30 இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னு

0: ஒருத்தர் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும், குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கண்ணத்தை தடவிக்கிட்டேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35. மீண்டும் ஒரு இனிய அழகான காலை வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நான் ரேகா. இனி கேட்கலாம் அழகான பாடல்களோடு மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றலில் என்ன ஸ்பெஷல்னா, உயிர் அப்படிங்கிற வார்த்தையோட ஆரம்பிக்கிற பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன், சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
4: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
3: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
4: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
3: போட்டாச்சு போட்டாச்சு.
4: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
3: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
4: வெயிட் பண்ணி போங்க.
3: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
4: ஐயோ பல்லோ பல்லோ,
3: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
4: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
3: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
4: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
3: உன் தம்பி தான்.
4: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
3: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
4: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
5: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
6: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
8: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
7: சிகேவைசி அப்படினா?
8: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரியில அப்லோட் செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
2: நேரம் காலை 7:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில உயிர் அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கிற பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நேயர்களே. ஸோ அந்த வரிசையில இப்போ வரப்போற பாடல் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி. அருணன் அவர்கள்.
2: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா. கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதி கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெருவாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டுமென்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர். காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள், முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏற

ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழிக் காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும், துள்ளும், ஆர்ப்பரிக்கும், அலைதெறித்து வான் ஏகும், கொஞ்சும் கெஞ்சும், கூத்தாடும், சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும். உடனே நம்மை தேற்றி அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும். காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ்தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள இரண்டு இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000-கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால் தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையைப் போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய்கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி
இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது

0: முதலாவது, வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்துக் கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
2: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
8: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
9: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
10: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
11: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
7: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
8: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
9: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
11: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
12: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
13: எட்டு 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
14: Presents Morning News. Good morning. I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi says UPI is undisputed champion of India's fintech success story. Defence Minister Rajnath Singh describes Indian community in Sri Lanka as

0: 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
1: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
0: மாதந்தோறும் வரும் வடற்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர் பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
1: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
0: இந்த பிரபஞ்சத்தின் முழுமுதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதெய்வம். ஆம், முழுமுதற் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான்

0: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
1: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையேறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
0: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
1: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயக பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
0: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
1: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
0: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: வரேண்ய மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகம் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: பகவத்கட அவதாரம் காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன் தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்தில் தான் வசிக்கிறேன்.

நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கட்டை பண்ற அப்படின்னு அவன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லாவும் இருக்கான். அதே ஒரு பெரிய உதாரணமா சொல்லலாம். இந்த வண்டுவன விநாயகர் நினைச்சு எந்த ஒரு மனசுல நீங்க என்ன நினைக்கிறோ அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.

0: உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவனம் விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நிவேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்துரும், நல்லபடியா நடந்துக்கும்.
1: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
2: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத மகளாய் போற்றீம், மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம், அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவுஞான வண்டுவன விநாயகானின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருப்புர சுந்தரி உடனுடை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே பண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். பண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதே போல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
1: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
3: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடம் இருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
4: இவருக்கு இங்கே அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
1: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
5: யானை முகத்தோனே பண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் மொய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான், சக்தி, இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்கள்.

0: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
1: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில் ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் வாளிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
0: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
2: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும் போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சி அளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
0: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
2: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
0: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் காற்றலைகளில் மிதந்து வரும் மதுரத்தென்றல். முதல் பாடலாக ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பாடல் கேட்கலாம்.

மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்த சிற்பி இசையில் மனோஜ் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் ஒலித்து முடித்த நேரம் 8:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது பிரியம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர்.

0: பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலில், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் உண்டேதி ராமுடு, ஹரிகாம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம் ஆதித்தாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம்.

காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல் இதோ.

கல்லூரி திரைப்படத்திலிருந்து ஜோசுவா ஸ்ரீதர் இசையில் ஹரிச்சரன் குரலில் பாடல் ஒலித்து கேட்ட நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வரலாறு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம், ரீனா பரத்வாஜ் குரல்களில் பாடல். கேட்கலாமா நேயர்களே?

காலை 10:17. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்

திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் காலை 10:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதமான இதயத்திற்கு பிடித்த பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தலைநகரம் திரைப்படத்தில் இருந்து டி இமான் இசையில் தேவன் ஏகாம்பரம் மஞ்சுரி குரல்களில் பாடல் இதோ.

நேரம் காலை 10:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜாவித் அலி மதுஸ்ரீ குரல்களில் பாடல் இதோ.

0: கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் யேசுதாஸ் மதுமிதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?

0: எனக்கு
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
2: ராசாத்தியே, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
2: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
2: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
2: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் காலை 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் குரலில் பாடல் இதோ.

ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில் பாடல் ஒலிக்கப் போகும் நேரம் 10:51. நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் பாடல் இதோ.

காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் ரம்யா என்எஸ்கே விஜய் ஆண்டனி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டும் ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். இந்நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் குரல்களில். பாடல் கேட்கலாமா நேயர்களே?

இனி தொடு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேஜே யேசுதா சுமாரமணன் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் காற்றலைகளில் வந்து கொண்டிருப்பது மதுரத் தென்றல். அடுத்த பாடலாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

நேரம் காலை 11:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

0: கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 11:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் சொன்னலதா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

காலை 11:33. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். பாடல் கேட்கலாமா?

நேரம் காலை 11:38. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மென்மையான மெட்டுகளோடும்

பாடல்களோடும் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து, தேவேந்திரன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில். பாடல் இதோ.

ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலித்த நேரம் 11:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் ஜீவா திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கும் நேரம் 11:53. பாடல் இதோ.

தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மித்தலி பானர்ஜி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் பகல் 12 மணி. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இதில் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி இதில் வாங்க பேசலாம். 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் சர்வ சுகந்தி குறித்த தகவல், அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக பகுதியில் ஆரோக்கிய உணவு. இதில் கருப்பு கவுனி களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சல். இதில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

மாலை 5:27 குரல் அமுதம் 380 தொடர்ந்து 5:30 மதுரத்தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள். பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. கல்வியின் சிறப்பு வழங்குகிறார் மாணவி மு தருணா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழங்குகிறார் மாணவி நிவேதா. 8:45 மதுரத்தென்றல்,

0: இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல். இது எஸ் சுந்தர் வீணை அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் வயலின், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: New Delhi today, BJP President Nitin Naveen said Mr. Modi will complete 25 years of his public service on the 7th of October, as on this day in 2001, Mr. Modi began his tenure as the Chief Minister of Gujarat. He added that over these years, Mr. Modi has steadfastly continued this journey of service, guided by the mantra of From public service to national service. The Seva Sankalp Abhiyan will begin with organizing blood donation camp. Mr. Naveen informed that Seva Jyoti Kalash Yatra will also be taken out on the 7th of October, connecting villages and urban areas to express gratitude to the Prime Minister. External Affairs Ministry today stated that the Indian forensic team in Kathmandu has made significant progress in its work, processing more than 1,400 DNA samples so far. It said that the team has generated 378 DNA profiles till now. Meanwhile, the joint technical team from India sustained its dewatering and sludge removal activities at the tunnel in Chelimi today. However, the slope of the tunnel and constrained access continue to pose challenges despite the use of innovative methods by the team. MEA said that construction of the makeshift path for inducting heavy machinery for clearing the tunnel is also moving forward and expected to be complete in another 2 to 3 days. Justice Mahesh Chandra Tripathi will be sworn in as the new Chief Justice of the Bombay High Court today. Governor of Maharashtra Jishnu Dev Verma will administer the oath of office to the Chief Justice of the Bombay High Court. The President approved his appointment on Saturday following the recommendation of the Supreme Court Collegium. He will be the 50th Chief Justice of the High Court. Prior to the appointment, Justice Tripathi was serving at the Allahabad High Court. Prince Rahim Aga Khan the 5th will be on a visit to India from today till the 15th of this month at the invitation of the Vice President CP Radhakrishnan. He will hold talks with the Vice President tomorrow. During his stay in New Delhi, Aga Khan will also call on the President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi. He will also meet Home Minister Amit Shah and External Affairs Minister Dr. S. Jaishankar. The visiting dignitary is also scheduled to travel to Ahmedabad, Mumbai and Hyderabad, where Aga Khan Development Network is involved in various development and community initiatives. Union Home Minister Amit Shah today paid tribute to the pioneer of modern Hindi literature, Bharatendu Harishchandra, on his birth anniversary. In a social media post, Mr. Shah said that Bharatendu Harishchandra infused novelty into emotion

0: இதுவரை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள்.
1: 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16 தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19 தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்த நாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17 தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு

0: தின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 அக்டோபர் 7 பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7 வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15 எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு 2 தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%லிருந்து 50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

0: மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி ஷர்மா 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகள், வடக்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்று இதே வேகத்தில் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு பகுதிகளில் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகள் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1 முதல் 1.3 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா பகுதிகளில் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோரப் பகுதிகளில் வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் 0.8 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில்

0: உங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டி கே எஸ் கலைவாணன், உஷாராஜ் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ஜிஜாபாய், இசை தாயன்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
6: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
7: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
7: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
7: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
8: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
11: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
10: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
11: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
10: அதுக்கே
11: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
10: ஓ, அந்த குப்பைய போறதுல

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: Jaipur, Bikaner and Bhilwara, besides several municipal councils including those in Barmer, Jaisalmer, Karoli, Dungarpur, Pratapgarh, Chittorgarh and Nagaur. The IMD has forecast heavy rainfall over Bihar, Jharkhand, Odisha, West Bengal and parts of Northeast India till tomorrow. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Uttarakhand, Andhra Pradesh, Tamil Nadu, Puducherry, Karaikal and Andaman and Nicobar Islands during the next 2 days. Benchmark domestic equity indices were trading in the red during the afternoon session today. The Sensex shed 396 points to 75,181, while the Nifty declined 75 points to 23,560 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: Akashwani Ennuyir Tholi நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்றைய வாங்க பேசலாம் பக்கத்தில் 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி பகுதியில தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியராக இருக்கும் அமுதா ஜனார்த்தனன் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். இவங்க மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் பகுதியின் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயில பணிபுரியறாங்க. அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: இப்ப நீங்க வந்து தேசிய நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்கீங்க, இந்த செய்தி கிடைத்தவுடன் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தது?
3: இந்த செய்தி கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த தருணம் வந்து என்ன ரொம்ப இமோஷனலான மூமெண்ட், மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதோ செய்யணும்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு அது ஒரு கம்ப்ளீஷன் முடிஞ்ச மாதிரி, எனக்கு ஏதோ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்.
2: இப்ப வந்து நீங்க ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு தலைமை ஆசிரியர், அதுவும் முக்கியமா வந்து சிறு குழந்தைகளுக்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கிற வகையில முதன்மையான பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உனை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சதுனாலதான் உங்களுக்கான இந்த விருது அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த விருது அப்படின்றது ஒரு அங்கீகாரம், அதையும் தாண்டி இந்த ஆசிரியர் பணிய நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன?
3: ஆசிரியர் பணிங்கிறது வந்து சொல்ல போனா நான் வந்து நானா தேர்ந்தெடுத்ததுன்னு கிடையாது. ஆனா வந்து நான் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல முழுமையா நான் பேஷனோட ஒர்க் பண்ணி வந்தேன். ஆக்சுவலி டிஃபென்ஸ் லைன்ல போகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஏன்னா எங்க அப்பா வந்து இந்தியன் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ அதுலேருந்து நான் வந்து டிஃபென்ஸ்ல தான் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம அந்த காலத்துல படிக்கும் போது வந்து நம்ம ரெண்டே ப்ரொஃபஷன் தான் ரொம்ப டாமினன்ட்டா இருக்கும், டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர். ஸோ எல்லா குழந்தைங்களும் மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆசை இருந்துச்சு, நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். பட் டாக்டர் ஆகிறதுக்கு வந்து ஏஎம்சி எக்ஸாம் எழுதுனேன், அதுல வந்து செலக்ட் ஆகி அதான் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டஸ்டன் வந்து ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து இந்த மாதிரி 4 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் போகும், அது பிஎஸ்சி பிஎட் ரெண்டுமே இன்டிகிரேட்டடா போகும் அப்படின்னு சொல்லி செய்தி கிடைச்சோன்னே நான் அந்த காலேஜ்க்கு இமீடியட்டா அப்ளை பண்ணேன். அங்க எனக்கு வந்து பிஎடும் சேர்ந்து முடிச்சேன், 4 இயர்ஸ் இன்டிகிரேஷன். அந்த கோர்ஸ் செய்யும் போதுதான் நம்ம இன்டர்ன்ஷிப் நடக்கும், மைக்ரோ டீச்சிங் நடக்கும். அப்பதான் நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எவ்வளவு நல்லா இருக்குது நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும் போது எவ்வளவு நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் அந்த மூமெண்ட்லேயே தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், நம்ம ஆனா டீச்சரா தான் ஆகணும். இப்போ எங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் கேந்திரிய வித்யாலயால தான் டீச்சரா ஆகணும் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லா கேந்திரிய வித்யாலயில தான் படிச்சேன். வேற வேற கேவியில, அதாவது எங்க அப்பா டிஃபென்ஸ்ல இருந்ததுனால டெல்லி, அசாம், புனே இந்த மாதிரி கேவிஸ்ல எல்லாம் படிச்சேன். ஸோ அந்த மாதிரி எனக்கும் கேவிலேயே சேர்ந்து கேவிலேயே நான் எனக்கு எப்படி என்னோட ஆசிரியர்லாம் நடத்தினாங்களோ அதே மாதிரி நான் என்னோட குழந்தைங்களுக்கெல்லாம் நடத்தி என்னோட ஆர்கனைசேஷனுக்கும் திரும்ப சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் எனக்கு இருந்ததுனால நான் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமா அந்த பேஷன் டெவலப் ஆகி நிறைய நிறைய சின்ன குழந்தைங்க செய்யணும்.

0: குழந்தைகளுக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையிலேயே இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்றத வாங்கியிருக்கீங்க. இப்ப இதற்கான பங்களிப்பு அப்படின்றது எந்த வகையில இருந்தது உங்களுக்காக?
1: நான் ஜாயின் பண்ணதே வந்து ஒரு பிரைமரி டீச்சரா தான் ஜாயின் பண்ணேன். அதாவது பிரைமரி டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாஸஸ் 1-5 வரைக்கும் சப்ஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன் இருக்காம எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிற மாதிரி ஒரு டீச்சர் தான் கிளாஸ் 1-5 சேருவாங்க தேவையில. அப்ப நம்மளுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பிரைமரியில நம்மளுக்கு எடுக்க தெரியும். நான் வந்து எனக்கு ஹிந்தி ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய டைம் வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஹிந்தி அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் அதிகமா எடுத்திருக்கேன். நான் இதை செய்யணும், இதை என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் என்னால செய்ய முடியுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டீச்சிங்கை நான் ரொம்ப ரொம்ப ரிலீஸ் பண்ணிருக்கேன். எப்படி அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு நம்ம நடத்திட்டு ஃபுல் டே அவங்களுக்கு என்ன செய்யணும், நாளைக்கு இதை எப்படி டிஃப்ரெண்டா நடத்தணும், குட்டி குட்டி ரைம்ஸ் எல்லாம் நிறைய எழுதணும், ஈஸியா சொல்லி கொடுத்தாரு. நம்ம ரைம் சொல்லி கொடுத்தோம்னா லாங்குவேஜ் பில்டிங் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி ரைம்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் டீச்சரா இருக்கும்போது. ஸோ அந்த ரைம்ஸ் எல்லாம் பாடி காமிச்சேன், பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடுவேன். ஸோ இந்த ஜாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் எல்லா வரைக்கும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு போய் நைட்டு படுக்கும்போது அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்னு தான் எனக்கு ரீகால் பண்ண தெரியும். ரீகால் பண்ணும் போது ஒவ்வொரு மோமெண்ட்டையும் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த குழந்தை வந்து எப்படி பாடணும், ஸோ இந்த குழந்தை இன்னும் நல்லா பாட வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் முழுக்க முழுக்க பிரைமரி குழந்தைகளுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த ஒர்க் என்ன பண்ணுனா ஹிந்தி ரீடிங் எப்படி டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு ஹிந்திக்காண்டி ரீடிங் மாடியூல் பண்ணேன். ஸோ அந்த ரீடிங் மாடியூலை யூஸ் பண்ணால் குழந்தைங்க வந்து ஃபாஸ்டா ஹிந்தி பேசவோ அல்லது ஹிந்தி படிக்கவோ கற்றுக்கலாம், அதை பண்ணேன். ஓகே, அப்புறம் வந்து கேவியில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டீச்சரா இருந்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய கற்றுக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதுல நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பயன்படுத்திட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து திருப்பி குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்சிசியில் சேர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி எனக்கு டிஃபென்ஸில் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுபோக இப்போ மறுபடியும் என்சிசியில் சேர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிங்கன்னா அதை நான் எடுத்துட்டு அதுக்கு ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் என்னோட ஸ்கூலில் என்சிசி யூனிட் ஆரம்பிச்சு கேர்ள்ஸ் கேட்டத்தை ட்ரெயின் பண்ணி அவங்கள வேற வேற கேம்ப்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இல்லையா குழந்தை என்னோட வந்து ஆல் இண்டியா கேம்ப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணதுனால எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், என் குழந்தைங்களும் நல்லா ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இது போக பாரத் தௌசண்ட் ரைட்ஸ் அதுல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் இது அது மூவ்மெண்ட், அதுல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும். கோல்டன் ஆரோன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதுல. ஸோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களுக்கு கோல்டன் ஆரோ அவார்ட்லாம் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ்ல நிறைய பண்ண போவேன். கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஒரு சர்வீஸ் மைண்ட் வரணும், அவங்க வந்து சேரிட்டி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம் அடிக்கடி குழந்தைங்களை கூட்டிட்டு போவேன். அப்புறம் வந்து பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து கம்யூனிட்டி அதுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணுவேன். ஓல்ட் ஏஜ் ஹோம்ல எல்லாம் போய் குழந்தைங்களை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் அந்த வயசான தாத்தா பாட்டிக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய வேல்யூஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து படிப்போட சேர்த்து நிறைய வேல்யூஸும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு மீனிங் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளவு படிக்க வச்சாலும் எவ்வளவு பாடம் நடத்தினாலும் கடைசியில குழந்தைங்க ஒரு நல்ல சிட்டிசனா வரணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அதுக்காண்டிதான் இந்த பிசினஸ் ஒர்க் எடுத்து என்னோட என்னன்னா
0: இப்ப மாணவர்களோட முன்னேற்றத்துக்காக நீங்க நிறைய வழிமுறைகளை வந்து பின்பற்றீங்க, அதற்கான நிறைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்ப மாணவர்களை வந்து நிறைய ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க புதுமையான கற்பித்தல் முறைகள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கீங்களா?
1: புதுமையான கற்பித்தல் முறைகள் அப்படின்னாக்கா டீச்சிங் மெத்தட்ஸ் தான். டீச்சிங் வந்து நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா மேக்சிமம் வந்து சாங்ஸ் மியூசிக் மூமெண்ட், ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லா நடக்கணும். ஓகே, இனோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஜாய்ஃபுல் டீச்சிங் தான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எப்படி குழந்தைக்கு வந்து விளையாட்டோட சேர்த்து நம்ம படிப்பையும் அப்படியே ஊட்டி விடுறோம் அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ என்னோட ஸ்கூல்ல வந்து நீங்க ஒவ்வொரு இடத்தையும் பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ் எல்லாம் வந்து கேம்ஸோடய சேர்த்து அதாவது விளையாண்டுகிட்டே குழந்தைங்க வந்து எப்படி படிப்பை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன கேம் கார்னர்ஸ் நிறைய இடத்துல போட்டுச்சு. ஸோ இது வந்து என்னோட கம்ப்ளீட்லி இன்னோவேட்டிவ் ஐடியா என்னோட ஸ்கூல்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரூம்க்கு கூட்டிட்டு போனா கூட குழந்தைங்களை ஒரு விளையாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அந்த விளையாடும் போதே அந்த குழந்தைங்க வந்து நிறைய லாங்குவேஜ் பில்டிங் நடந்துட்டு இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட ஸ்கூல்ல நான் பண்ணியிருக்கேன்.
0: இப்ப குழந்தைங்களுக்கு

0: நிறைய புதுமையான கற்பித்தல் முறைகளையும் நீங்க வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஆசிரியர் பணியில வந்து நிறைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். அதுல முக்கியமா வந்து மாணவர்களை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கான திறமைகளை ஊக்குவித்து அவங்களோட கற்பித்தல் திறனையும் அதிகரிக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப மாணவர்களோட இந்த திறனை ஊக்குவிக்கணும் அப்படின்னும் போது நீங்க என்னென்னலாம் செய்யறீங்க?
1: என்னை பொறுத்த வந்து நம்ம கிளாஸ்ல ஒரு 40 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 40 குழந்தைங்களும் வந்து டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸோட இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸோட இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்னோட மெயின் எய்ம் என்னன்னா அவங்களை மோட்டிவேட் பண்றது, எல்லா குழந்தையும் நான் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒவ்வொரு குழந்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட ட்ரீம்ஸை நான் புரிஞ்சுக்கணும், அவங்களோட சேலஞ்சை நான் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன பெஸ்டா இருக்குதோ அதை நான் வந்து ஷார்பன் பண்ணி அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுக்காண்டி நான் என்ன அவங்களுக்கு எதுன்னு அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா பண்றானோ நல்லா பண்றானோ அதை நான் மோட்டிவேட் பண்ணி முன்ன அந்த ஸ்கில்லை வந்து ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், அந்த ஏரியால அந்த குழந்தை நல்லா இருக்கான், அந்த ஸ்கில் அந்த குழந்தை நல்லா இருக்கிறான்னா நிச்சயமா அந்த குழந்தை ஃபியூச்சர்லயும் அதே வந்து நல்லா பண்ணுவான் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் என்னோட மெயின், குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தையோட சேலஞ்சை புரிஞ்சு குழந்தையோட ட்ரீமை புரிஞ்சு அவனுக்கு என்ன தேவையோ நான்.
0: இப்ப நீங்க கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் வந்து இந்த ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்னவா இருக்கும்?
1: மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குங்கிற செய்தி வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அதுதான் பெரிய விஷயம், என்ன மறக்க முடியாதது இப்போதைக்கு. பட் நீங்க என்னோட டீச்சிங் கெரியர்ல மறக்க முடியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் கிடையாது, நிறைய சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் இன்னமும் அதை மறக்கல. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நான் என்னன்னா என் குழந்தை வந்து பாடம் நடத்தினதுக்கு அப்புறம் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க பாருங்க, மேடம் நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது இது இப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. நான் நிறைய குழந்தைங்களை சின்ன பிள்ளைகள அவன் டீச்சரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் ரெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு வந்து தெரிஞ்சு உள்ள டீச்சர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து அப்படியே அம்முதா உன்னை உரிச்சு வச்ச மாதிரியே பேசுறான். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, நம்மளால அந்த அளவுக்கு குழந்தை வந்து ரீச் அவுட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்ன டிஜிட்டல் இருக்கு, அதெல்லாம் மறக்க முடியல. மறக்க முடியலங்கிறது வந்து என்னோட ஹோல் லைஃப் கெரியர் டீச்சிங் ஜேர்னி, என்னால மறக்கவே முடியாது.
0: இப்ப உங்களோட மறக்க முடியாத அனுபவங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. அதே மாதிரி இப்ப மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கற்பித்தல் திறனை அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறது மாணவர்கள்ட்ட இருந்து நல்லா அவங்க வந்து படிச்சு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகணும், அதே சமயம் நல்ல பண்புகளோடையும் ஒழுக்கத்தோடையும் அவங்க வளரணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மாணவர்களுக்கு, ஏன்னா எல்லாருமே சிறு சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்றீங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
1: அதாவது வந்து மேடம், நம்ம வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நல்ல சிட்டிசனா வரணும், நல்ல சிட்டிசனா வரணுங்கிறது வந்து படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, படிப்பு கூட நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் அவங்களை வந்து ஒரு நல்ல சிட்டிசனா இருக்குது. ஸோ இது வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு வர்றேன் அப்படின்னா நிறைய வேல்யூஸ் ஆகும், நிறைய ஸ்டோரி டெல்லிங். இன்னைக்கு வந்து ஸ்கூல்லேயே அசம்பிளி ப்ரோக்ராம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த காலையில இருக்கிற மார்னிங் அசம்பிளிலேயே வந்து நிறைய வேல்யூ பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப குழந்தைங்களை கூட்டிகிட்டே இருப்போம், இப்படி பண்ணா இப்படி நடக்கும், இப்படி பண்ணா இப்படி நடக்கும், நல்லா இருக்கணும், நீ குப்பை போடக்கூடாது, தன்னுடைய கிளாஸ் ரூம் நீயா தான் கிளீன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் மேடம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறதுனால குழந்தை வந்து ஸ்கூல்ல மட்டும் அந்த மாதிரி செயல்படாது, திரும்பி மறுபடியும் சொசைட்டில போய் அவங்க வீட்டுல அதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதே மாதிரி அது வந்து இப்படி ரீச் அவுட் டு சொசைட்டி. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சின்ன குழந்தைங்களே தான் நம்ம இதை வந்து ஆரம்பிக்கணும் வேல்யூ பில்டிங். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே ரெகுலரா அசம்பிளி ப்ரோக்ராம்லயோ இல்லை என்னோட கிளாஸ் ரூம் டீச்சிங்லயோ இல்லை மற்ற டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்லிக் கொடுத்து அவங்களோட டீச்சிங் லைன் அவங்களோட கிளாஸ் ரூம் டீச்சிங்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
0: இப்போ ஒரு ஆசிரியரா இந்த காலகட்டத்துல இருக்கிற மாணவர்கள் சந்திக்கிற சவால்களை அவங்க எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க?
1: இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் தான், எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வருது. ஒரு சில பிள்ளைங்களாம் தப்பான முடிவெடுக்கிறாங்க, பியர் பிரஷர் நிறைய ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ்

0: ஒரு ரோல் இதுல நிறைய இருக்கு மேடம். டீச்சர்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதுக்குரிய சான்ஸ் கொடுக்கணும். பிளஸ் அவங்க பேசுறத நம்ம நல்லா கேட்கணும். நிறைய இஷ்யூஸ் எதனால வருது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குரிய போரமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய படிப்புல ப்ரெஷர் இருக்குது, பேரண்டல் ப்ரெஷர் இருக்குது, பியர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவன் எங்க போய் சொல்லுவான்? ஸோ ஒவ்வொரு டீச்சரும் கொஞ்சம் டைம் எடுத்து குழந்தைங்களை வந்து நல்லா கேட்கணும். தே ஷுட் லிசன். அவங்க வந்து நல்லா குழந்தை என்ன சொல்றாங்கிறத ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து கேட்கணும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு. அண்ட் அபவ் ஆல் டீச்சர்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப வர்ற டெக்னாலஜி, இப்ப வர்ற மீடியா, இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஈக்குவலா அப்டேட் ஆனாதான் குழந்தைங்களோட இதுக்கு ரீச் அவுட் ஆக முடியும். குழந்தைங்களை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க வந்து சேலஞ்ச வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்துல குழந்தைங்க வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கணும். பிளஸ் அவங்களோட விஷயங்கள் என்னவோ, ப்ராப்ளம்ஸ் இல்லவோ, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அண்ட் அவங்க வந்து தே ஷுட் ட்ரஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். நிறைய குழந்தைங்க பார்த்துருக்கேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணணும். அவங்க டீச்சர்ஸ் என்ன நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணணும். ஈவன் இன் சம் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ எந்த ஒரு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன் கட்டாயமா இருக்குது. ஆல் தட் தி சைல்ட் நீட் டு டு இஸ் தே ஷுட் டிஸ்கஸ் வித் தி ரைட் பர்சன்.
1: இப்ப முக்கியமா நீங்க சொல்லும் போது பெற்றோர்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் மாணவர்களோட இந்த வளமையான முன்னேற்றத்துக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான ஒத்துழைப்பு அப்படின்றது மாணவர்களோட வளர்ச்சிக்கு இன்னும் எந்த அளவுக்கு முக்கியம்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ஆக்சுவலி ஒவ்வொரு பிடிஇ மீட்டிங் கண்டக்ட் பண்ணும் போதும் இதை பத்தி நிறைய பேசணும். அதாவது பேரண்ட் வந்து வீட்டுல இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கிறாங்க. பட் டீச்சர்ஸ் வந்து செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது 100% வாசணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் டோட்டலி 6 hours. ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 hours 10 minutes அந்த மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்க இருப்பாங்க. பட் பேசிக்கா வீட்டில் வளர்றது வந்து குழந்தைங்க வந்து நிறைய டைம் வந்து அவங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க எப்படிப்பட்ட வீட்டு சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அம்மா அப்பா எப்படி பேசுறாங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா குழந்தைக்கு தெரியும். ஓகே, அண்ட் அதை வந்து குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து ஷேர் பண்ற ஆள் வந்து அவங்களோட டீச்சரா தான் இருக்கும். என்னைக்கு அஸ் அ டீச்சர் நல்லா தெரியும் குழந்தையோட வீட்டுல எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த பேரண்ட்ஸோட ரோல் வந்து மிக மிக இம்பார்ட்டன்டான ரோல். நம்ம என்ன நர்ச்சர் பண்றோமோ, நம்ம என்ன மாதிரி அட்மாஸ்பியர் வீட்டுல குழந்தைக்கு கொடுக்கணுமோ அந்த சூழ்நிலை தான் குழந்தை வளரும். அதே மாதிரி டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க, வேல்யூ பில்டிங் பண்றாங்க, அது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலுமே பேரண்ட்ஸோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல டீச்சரோட போனாதான் இன்றைய காலத்துல வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு நல்ல வழிக்கு கூட்டிட்டு போலாம், நல்ல ப்ராக்ரஸ் பண்ண வைக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன இது எப்பவுமே அனைத்து எப்பவுமே வந்து என்னோட மீட்டிங் சொல்லுவேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு குழந்தையோட லைஃப் வந்து ஒரு ட்ரைசைக்கிள் மாதிரி. அதாவது அந்த ட்ரைசைக்கிள்ல வந்து ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா அது குழந்தை, பின்னாடி இருக்கிற ரெண்டு பேக் வீல் வந்து ஒரு வீல் வந்து பேரண்ட், இன்னொரு வீல் வந்து டீச்சர்னு சொல்லலாம். இந்த பேரண்ட்டும் டீச்சரும் பேக் வீல் ரெண்டுமே பேலன்ஸ்டா போனுச்சுன்னா குழந்தைய நம்ம ஃபிஷ் பண்ணிட்டு அழகாக ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனோம் அவனோட லட்சியத்துக்கு. இது வந்து டோட்டல் பார்ட்னர்ஷிப்ல தான் இன்றைய சூழ்நிலையில நம்மளோட குழந்தைங்க வந்து நல்லா கொண்டு வரலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் குழந்தைகளோட டெவலப்மெண்ட்.
1: அதாவது நிறைய பங்களிப்பு வந்து பெற்றோர்களுக்கும் இருக்கணும், அதே சமயம் ஆசிரியரோட ஒத்துழைப்பும் இந்த மாணவர்களோட வளர்ச்சிக்கு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து இந்த வருடத்திற்கான தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க, அது மதுரையை சேர்ந்த எங்களுக்கும் ஒரு பெருமையா தான் இருந்தது. இந்த சாதனைக்கு பின்னால உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்களை நீங்க சொல்லலாம்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி என்னை வாழ்த்துக்கு. இந்த சக்சஸ்க்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க மேம். இந்த அவார்டே வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா தான் எனக்கு கொடுத்த வேல்யூ, எனக்கு கொடுத்த எஜுகேஷன், அதுலதான் நான் வந்து ஒர்க் மீறி எதுவுமே கிடையாது. என்னோட ப்ரொஃபஷன், என்னோட ஸ்கூல், என்னோட பேஷன், இதுதான் நான் எப்பவுமே பார்த்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலின்னு வரும்போது என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குட்டி குழந்தை திருப்பண்ணியும், என்னோட சிஸ்டர்ஸ், என் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே, என்னோட ஓன் ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல எல்லாரோட சப்போர்ட் இருந்துதான் நான் பண்ணிட்டேன். அது போக என்னோட ஆர்கனைசேஷன்ல எல்லா டாப் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து என்னோட பிரின்சிபல் வரைக்கும் என்னோட டெபுட்டி கமிஷனர் டாக்டர் செந்தில்குமார், என்னோட

0: அசந்த மிஸ்ரா மேடம், மிஸ்ஸஸ் லினி முல்லர், என்னோட பிரின்சிபல் லட்சுமி நாராயணன், இது போக நிறைய பிரின்சிபல்ஸ் கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் நிறைய கலீக்ஸ், நிறைய டீச்சர்ஸ், அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இது வந்து நான் மட்டும் சர்டிஃபிகேட் பண்ணி வாங்கின ஒரு விருது கிடையாது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு டீச்சரா இருக்கும்போது என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ, என்னோட சதர் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுதான். நான் ஹெச்எம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கீழே ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட பிரின்சிபல்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட ஆபீசர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அது எல்லாமே இதுல இருக்குது. ஸோ எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லதான் இந்த சக்சஸ் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்தோடய ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து என்னோட குழந்தைங்க தான் மேம். அவங்களுக்கு நான் செஞ்சதுதான் எனக்கு வந்து பிக்கெஸ்ட் சாட்டிஸ்பேக்ஷன். எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அல்டிமேட்லி அந்த குழந்தைங்க ரெசிப்ரோகேட் பண்ணதுதான் என்னோட பிக்கெஸ்ட் சக்சஸ். இந்த தருணத்துல எனக்கு பாடம் நடத்தின என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா எப்பவுமே அது எனக்கு உண்டு. டீச்சர்ஸ் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நடத்தின ஒவ்வொரு டீச்சருக்கும் பிரணாமம், அதான் சொல்லுவேன்.
1: இப்ப தேசிய அளவுல விருது பெற்றதுக்கு அப்புறம் உங்களோட

0: எனக்கு பாடம் நடத்தின என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா எப்பவுமே அது எனக்கு உண்டு. டீச்சர்ஸ் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நடத்தின ஒவ்வொரு டீச்சருக்கும் பிரணாம் அதான் சொல்லணும்.
1: இப்ப தேசிய அளவுல விருது பெற்றதுக்கு அப்புறம் உங்களோட பொறுப்பு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா?
0: என்னோட பொறுப்பு வந்து நிச்சயமா அதிகரிச்சிருக்குது. நான் வந்து இது ஒரு பெருமையா ஒரு ஹானர்டா ஃபீல் பண்ணாலும் இட் ஹஸ் இன்க்ரீஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. அண்ட் இதை வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா எடுத்துக்கவே இல்லை. இதை வந்து நான் ஒரு ஃபர்தர் நியூ ஜேர்னி தாண்டி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் எடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய பண்ணணும் குழந்தைங்களுக்கு, இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய புதுமையா நிறைய குழந்தைங்களுக்கு செய்யணும், செஞ்சு அந்த ஆனந்தத்தை வந்து குழந்தைங்க மூஞ்சில நான் பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. ஒரு கண்டிப்பா பண்ணுவேன் நான்.
1: இப்ப கல்வித்துறையில நீங்க நிறைய சாதனைகளை இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இன்னும் என்னென்ன சாதிக்க நீங்க விரும்புறீங்க? உங்களோட எதிர்கால பயணம் இப்படி பயணிக்க காத்துட்டு இருக்கு.
0: இன்னும் எதிர்கால பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்னோட ஸ்கூல், என்னோட சரௌண்டிங் ஸ்கூல், என்னோட சின்ன சொசைட்டி, அதாவது ஸ்கூல் சரௌண்டிங் இருக்கிற சின்ன லொக்காலிட்டி, அது வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் பார்க்க போறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பாக்கலான்னு இருக்கிறேன். இன்னும் ஒரு ப்ராடர் ஏரியாவை கவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பிளஸ் விமன் செக்டார்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் கொடுத்து இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் எப்படி பண்ணணும்னா, நானா இறங்கி நானா போய் பண்ணணும் இல்ல, என் குழந்தைங்களோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ என்சிசி கேடட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து விமன் எம்பவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா என்னோட இதுல இருக்குது. நிச்சயமா பண்ணுவேன். அதுக்குரிய பிளானிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி சூன் ஐ வில் ஸ்டார்ட்.
1: ஒரு நல்ல ஆசிரியரா நீங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆசிரியர் தினத்தை நம்ம இப்ப கொண்டாடி முடிச்சிருக்கோம், அந்த தருணத்துல நாம வந்து இத பத்தி சொல்லும் போது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான அந்த பணி அப்படின்றது எப்படி இருக்கணும்?
0: இளம் ஆசிரியர்களுக்கு நான் கூறக்கூடியது வந்து என்னன்னா, மேடம் நான் இப்ப வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த இதை நான் டீச்சிங்க வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷன் நம்ம வந்து படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு எதுவுமே நம்மளுக்கு இன்ஜினியரிங் போறோம் இல்ல கிராஜுவேஷன் போறோம் இல்ல ஏதோ ஒரு டிகிரிக்கு போறோம், அப்புறம் நம்ம ஒரு வேலையை தேடி போவோம். இந்த வேலையில எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, சரிவா பிஎட் பண்ணலாம், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல போய்க்கலாம். அப்படிதான் நிறைய பேர் நான் வந்ததை நான் பார்த்துருக்கேன். பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டீச்சிங்ல வந்து பேஷனோட வரமாட்டாங்க. அந்த ஆசையோட நம்ம பண்ணணும், டீச்சிங் பண்ணி ரொம்ப ஆர்வமா வர முடியும். ஓகே, அப்படி நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதை வந்து உங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா கிடைச்சாலும், அது ஒரு சாய்ஸா கிடைச்சாலும், அதை வந்து ஒரு பேஷனா எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி எவ்வளவு நல்லா அவுட்புட் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். டீச்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்காம ஒரு பேஷனா எடுத்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி எல்லாருமே அந்த ரூட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். அது வந்து எல்லா ப்ரொஃபஷனையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதை வந்து நீங்க எல்லாருமே பேஷனோட செஞ்சு என்ஜாய் பண்ணணும்.
1: இன்னைக்கு உண்மையாவே உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவருடன் எங்களோட இந்த நேர்முகம் அமைந்தது அப்படின்னு எங்க நினைக்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மேன்மேலும் இந்த ஆசிரியர் பணி உங்களுக்கு மேன்மேலும் நிறைய விருதுகளையும் அங்கீகாரங்களையும் கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடும் வணக்கங்களோடும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.
0: மிக்க நன்றி.
2: இதுவரை 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமளா தேவி.

பேரமைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு காட்டு காட்டு காட்டு.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் மாதம் 9 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 9 தேதியான இன்று இமயமலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இமயமலை சூழல் மண்டலத்தின் பாதுகாப்பு மற்றும் சூழலியல் விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் உத்தராகண்டில் பெருமளவு முன்னெடுக்கப்படுகிறது. சர்வதேச சுடோகு தினமும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் சர்வ சுகந்தி குறித்த தகவல்கள். ஒரு சில துளிகள். ஒரே செடியில் இத்தனை மசாலா வாசனைகளா என்று ஆச்சரியப்படுத்தும் ஒரு மரம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு மசாலாவுக்கும் தனித்தனி வாசனையும் சுவையும் உண்டு. ஆனால் ஒரே மரத்தின் இலை அல்லது காயில் பல மசாலாக்களின் வாசனையை உணர முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மரம்தான் சர்வசுகந்தி. ஆங்கிலத்தில் இதை ஆல் ஸ்பைஸ் என்று அழைக்கிறார்கள். ஜமைக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் தெற்கு மெக்சிகோ பகுதிகளை தாயகமாக கொண்ட இந்த மரம் வெப்பமான பல நாடுகளில் தற்போது வளர்க்கப்படுகிறதாம். சர்வசுகந்தி என்ற பெயருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள்

உங்களை பத்தி தெரிஞ்சுப்போமா? இதன் காயை நுகரும் போது அல்லது பயன்படுத்தும் போது லவங்கப்பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற பல மசாலாக்களின் கலந்த வாசனையை நினைவுபடுத்துமாம். அதனால்தான் ஆங்கிலத்தில் இதற்கு ஆல் ஸ்பைஸ், அதாவது அனைத்து மசாலாக்களின் மனமும் கலந்தது என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு சிறிய செடி மட்டுமல்ல, நல்ல உயரத்திற்கு வளரக்கூடிய பசுமையான மரம். இதன் இலைகள் தடிமனாகவும் நறுமணம் கொண்டதாகவும் இருக்குமாம். இதில் சிறிய வெள்ளி நிற மலர்கள் பூத்து பின்னர் உருவாகும் பச்சை நிற காய்கள் பழுத்ததும் கருமை நிறமாக மாறும். இந்த காய்களை தான் உலர்த்தி ஆல் ஸ்பைஸ் என்ற மசாலாவாக பயன்படுத்துகிறார்களாம். சமையலில் இதன் பயன்பாடும் சுவாரஸ்யமானது என்றே சொல்லலாம். இறைச்சி வகைகள், குழம்புகள், ஊறுகாய், மசாலா கலவைகள் போன்றவற்றில் இது மணத்தையும் சுவையையும் அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறதோடு மட்டுமல்லாமல் சில நாடுகளில் கேக் மற்றும் இனிப்பு வகைகளிலும் பயன்படுத்துகிறார்களாம். அது மட்டுமல்ல, இந்த மரத்தின் இலைகளும் நறுமணம் கொண்டதாக இருப்பதால் இது உணவுகளில் மணம் சேர்க்கவும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊர்ல நமக்கு பிரியாணி வாசனை வந்தாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வாசனையால் சமையலை கவரும் மரம் என்று இந்த சர்வ சுகந்தியை சொல்லலாம். ஒரே மரத்தில் இத்தனை மசாலாக்களின் வாசனையை உணர வைக்கும் இந்த அதிசய மரத்திற்கு சர்வ சுகந்தி என்ற பெயர் பொருத்தமானது. இயற்கை ஒவ்வொரு செடியிலும் நமக்காக ஒரு சுவாரஸ்யத்தை ஒளித்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் பல மசாலாக்களின் மனத்தை ஒரே இடத்தில் தாங்கி நிற்கும் சர்வ சுகந்தி மரமும் இயற்கையின் அதிசயமே. என் சென்னல்

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் கருப்பு கவுனி களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கருப்பு கவுனி களி ரெடி மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசி வந்து 1 கிலோ எடுத்துக்கணும். நல்லா கழுவி 5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை இருத்துட்டு நம்ம வெயில நல்லா காய வைக்கணும். அதே அளவு 1 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துடணும். எடுத்து அதையுமே ஒரு பொன்னிறமா வறுக்கணும். நம்ம அந்த காய போட்ட அரிசி 1 டே ஃபுல்லா வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அந்த அரிசியையும் நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கருப்பு உளுந்து அப்படியே சேர்த்து நம்ம ரைஸ் மில்ல போய் திரிக்கணும். திரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு 100 களி மிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 100 கருப்பட்டி தேவை, ஒரு 25 நல்லெண்ணெய் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாவை வந்து ஒரு 250 தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்தி நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல வச்சுட்டு அதை வந்து நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சி அது வந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம கையில தண்ணிய தொட்டு நம்ம மாவை தொட்டு பார்த்துட்டோம்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அடுப்புல வந்து நம்ம கருப்பட்டி பாலை காய்ச்சணும். லைட்டா 2 மடங்கு தண்ணி ஊத்தி கருப்பட்டி பால் காய்ச்சி வெந்த களி மாவுல இதை ஊத்தி கொஞ்ச நேரம் கிண்டும்னா நல்லா களி நல்லா கட்டி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் வந்து கீழே இறக்கும் போதுல ஒரு 25 நல்லெண்ணெய் நான் ஊத்த சொன்னேன், அதை ஊத்தி நீங்க கீழே இறக்கி சாப்பிட்டீங்கன்னா கருப்பு கவுனி களி மிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்து சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். 1 மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும்

0: நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காக ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
2: NMMS தமிழ் திறனாய்வு தேர்வு, இந்த 3 தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ, டைரக்ட் லேர்னிங்க நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 நாள் எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
3: என் பேர் ஆலியா, நான் NMMS
0: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400க்கும் மேற்பட்ட DNA மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் 2 நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகள்

0: அமலுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையினியுண்டோ? மனிதர் நோக

0: எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்.
1: பிற்பகல் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். வெப்பமான சூடான காலை பொழுதிலிருந்து மெதுவாக இதமான மாலை பொழுதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இடைப்பட்ட மதிய நேரத்தில் செவிகளுக்கு உணவாய் வருகிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இன்றைய மதுரை தென்றலில் பி ஜெயச்சந்திரன் அவர்களின் பாடல்களின் தொகுப்பாக அடுத்து வரும் பாடல் அழியாத கோலங்கள் படத்திலிருந்து சலீல் சௌத்ரி இசையில் பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் P.J. ஜெயச்சந்திரன் S. ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. இன்றைய மதுரத்தென்றலில் உலா வந்தது ஜெயச்சந்திரன் அவர்களின் பாடல் தொகுப்புகள். அனைத்து பாடல்களும் நேயர்களாகிய உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுவது நான் ரேகா.

0: அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. இதில் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இன்னைக்கு ஆஸ்பைரிங் எந்த ஒரு இவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டில் விளையாடணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்காமடேட் பண்ணிக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு என்னோட நம்பர் ஒன் சப்போர்ட்டர்ஸ். என்னை வந்து அப்பா வந்து என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. என்னை வந்து ட்ரைனிங்கில் போய் விடுறது, அங்கேயிருந்து பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து வீட்டில் விடுற அளவுக்கு அப்பா வந்து என்னை ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து எல்லா ஆன்லைன் இது இப்போ என்ட்ரி போடுறது, நம்ம எடிட் பண்ணுற வேலை எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் மிஸ் பண்ணனா கூட அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் டைமில் வந்து பண்ணும் போது ரெண்டு பேரும் எந்த ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அங்கே வந்து நான் ஒழுங்காக பண்ணலனாலும் பரவாயில்ல வந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட்டர்ஸ், மெயினாக இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணால் ரொம்ப ஆசையாக விரும்பி ரொம்ப பார்ப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு. யாரும் இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலியில். இப்போ மற்ற அத்லீட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஏன்னா 100% சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அத்லீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. ஸோ ஸ்டடீஸும் அவங்க பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு அத்லீட் வந்து இப்போ ரெண்டுத்தையும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே. இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பீப்புள் வந்து அதை எதுவும் சொல்ல முடியாது, ஸ்டடீஸ் இருக்குது இல்லை எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ நல்லா பண்ணுற அத்லீட்ஸ், இப்போது ஒழுங்காக ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் வந்து SGIIT அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோச்சஸ்ன்னு செப்பரேட்டாக இது பண்ணி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் போய் அங்கே கூட அவங்கள ஜாயின் பண்ண வச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ண வேணாம், நம்ம புள்ள வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையா, ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுறாங்களா, அந்த வரியே வேணாம். ஏன்னா அங்கே இருக்க கோச்சஸே வந்து இவங்கள நல்லா வந்து ட்ரைனிங் பண்ண வச்சு 100% பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு இது வந்து பண்ண வைப்பாங்க.
2: ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த கேம்னு எடுத்துக்கும்போது, இந்த ட்ரிபிள் ஜம்ப்னு எடுத்துக்கும்போது இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஒரு என்ட்ரி லெவல் பிளேயர் வந்து அத்லெட் வந்து எந்த லெவலில் என்டர் ஆகணும், டில் அவங்க வந்து இந்த கேம்லேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஸோ ஆக்சுவலி வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஈவெண்ட் அது. அதனாலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 18 இருக்கிற வரைக்கும் உங்களால் ட்ரிபிள் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணல. 20 வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள் ஜம்ப் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடி அந்த டைம் இன்னும் அந்த ட்ரிபிள் ஜம்ப்புக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வீக்காக இருக்கும், இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டர் ஏஜ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலான்னு மாதிரி அந்த ஈவெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் நேஷனல் ஸ்டேஜஸ்ல எல்லாமே இருக்கு. பிளஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி இருக்கும். ஸ்கோப் வந்து சேம் ஆஸ் ஆல் தி ஈவெண்ட்ஸ் இன் அத்லெட்டிக்ஸ், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஜம்பர்ஸ்ன்னு வந்தால் ஜம்பிங் ஈவெண்ட் விச் லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு வந்தால் ட்ரிபிள் ஜம்ப் வந்து இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட். மற்றபடி எவ்ரி திங் சேம் ஸ்கோப் தான்.
2: ஓகே, அண்ட் இதுக்காக வந்து நீங்கள் சொல்லும்பொழுது இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கான டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது கஷ்டம்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய நார்மல் ருட்டீன், டயட்ரி பிளான், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க? ஈவெண்ட் வரும்பொழுது எந்த அளவுக்கு இன்னும் கான்சியஸாக இருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து என்னோட டயட் பிளானை பார்த்துக்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஈவெண்ட் வந்து ஒரு

0: டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க, ஆஃப்டர் ஈவெண்ட் ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க. இதுலேருந்து வந்து நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பேசிக்லி ஒரு ஃபுடி, சாப்பிட ரொம்ப பிடிக்கும், டயட்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் எனக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் ஈவெண்ட்டுக்காகனு இருக்கும்.
1: ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப யங் ஏஜில் பல விஷயங்களை வந்து கிறிஸ்பாக சொல்லியிருக்கீங்க. ஒரு அத்லட்டாக நீங்கள் எப்படி ட்ரெயின் ஆனீங்க, மற்றவங்களுக்கு எப்படி இதை அவங்களும் இந்த ரெஜிமுக்குள்ளே வரலான்றதெல்லாம். இப்போ அடுத்ததாக உங்களுடைய ஜேர்னியில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஒரு சின்ன குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எங்களுக்கு சொல்லுங்களேன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மற்றவங்களுக்கு.
0: நான் ஒரு சில்வர் மெடலிஸ்ட் இன் ஏஷியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ட்ரிப்பிள் ஜம்பில், அப்புறம் வந்து ஜூனியர் ஃபெடரேஷன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் நேஷனல் ரெக்கார்ட் என் பேரில் தான் இருக்குது. அதிலே அந்த ஈவெண்ட்லேயே நான் ஒரு சில்வர் மெடலிஸ்ட் இன் லாங் ஜம்ப். லாங் ஜம்ப் வந்து என் சைடு ஈவெண்ட் மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அதனால தான் ட்ரிப்பிள் ஜம்ப்பும் வந்து பெட்டர் ஆகுதுன்னு. அப்புறம் வந்து ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி போன ஜான்வரியில் நடந்துச்சு, அதில் வந்து நான் ட்ரிப்பிள் ஜம்பில் ஒரு சில்வர் மெடலிஸ்ட். அப்படியே 2025 அக்டோபரில் வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸ் நடந்துச்சு, ஐ எம் ஜூனியர் நேஷ்னல்ஸ் சாம்பியன் இன் லாங் ஜம்ப் திரும்பி, அதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த டைம் வந்து நான் அண்டர் 20 பெர்மிஷன் கேட்டு பண்ணியிருந்தேன், டியூ டு சர்டன் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அண்டர் 18 பண்ண வச்சாங்க, அதனால் நான் ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ண முடியல. ஸோ லாங் ஜம்ப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி திரும்பி 2025 ஃபெடரேஷனில் வந்து ஐஎம் ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து சாம்பியன் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நடந்துச்சு 2025, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னோட மெயின் கரியர் வந்து அங்கேருந்து தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அந்த ஈவெண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் தட் ஈவெண்ட். திரும்பி கேலோ இண்டியாவோட ரெக்கார்டை நாங்கள் பிரேக் பண்ணேன். அப்புறம் லாங் ஜம்பில் ஆல்சோ ஐஎம் அ கோல்டு மெடலிஸ்ட்.
1: இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது இதற்காக வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது இல்லையா இந்த கேமுக்கு. இந்த விஷயங்கள் நம்ம சென்னையில் எப்படி இருக்குது, இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஆஸ் அ சொசைட்டி என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா.
0: சென்னையில் ஆக்சுவலாக வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ புதுசாக இருக்குது, ப்ளஸ் இப்போது புது ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா அத்லீட்ஸ்க்கும். ஸோ இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எல்லோரும் அதை நல்லா யூஸ் பண்ணால் 100% சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் வந்து போய் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு.
1: இப்போ இந்த விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது சென்னையில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கு, இன்னொரு வந்து இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரி வரணுன்ட்டு நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ 120 ஏஷியன்ஸில் வந்து நீங்கள் சில்வர் வின் பண்ணதா சொன்னீங்க இல்லையா, அந்த இன்டர்நேஷனல் அரினால உங்களுக்கு கோல்டு மிஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, அங்கே உங்களோட காம்படிட்டர்ஸ் இந்த இன்டர்நேஷனல் காம்படிட்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க வந்து எந்த இடத்துல தே ஹேவ் தேர் ஓன் எட்ஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த விஷயங்களுக்கு நம்ம சொசைட்டி இல்லை நம்ம கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இன்னும் அடாப்ட் ஆகணும் டு த டாப் மோஸ்ட்டாக வர்றதுக்குன்றதுக்கான உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இதை ஷேர் பண்ணுங்களேன்.
0: அப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு நீ இன்ஜுரி இருந்துச்சு, ஏசியல் டேர் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஜுரி வச்சு தான் இந்த ஹோல் சீசனே வந்து மேனேஜ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து தட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் அந்த சந்தோஷத்தில் இருந்தேன். அங்கே வந்து நான் ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ணும் போது நல்லா இருந்தேன், மைண்ட் செட் வாஸ் வெரி நைஸ். பட் ஹாங்காங்கில் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, அங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, 40 degrees மேலே எப்போனா ஒரு 10 மார்னிங் 10 அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஜம்பர் வந்து ஒரு செட் கண்டிஷனில் தான் இப்படி மசில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரன்வே செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஹீட்னால வந்தனால எங்களுக்கு மசில்ஸ் வந்து எல்லாம் கெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஐஸ் வந்து நல்லா அப்ளை பண்ண ஆரம்பித்தோம், திரும்பி மசில் டைட் ஆகணும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும்னு. ஸோ அதனாலேயே வந்து என் ரன்வே வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பீடு பண்ணாதான் ஜம்ப் நல்லா போகும் அந்த அளவுக்கு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து சில்வர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனீஸு, அவள் வந்து என்னை விட ஒரு 50 centimeters ஜாஸ்தியாக பண்ணியிருந்தா. எனக்கு நான் இன்னும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்திருந்தேன்னா நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் சார். இது ஒன்று தான் வந்து எனக்கு சில்வர் மெடல் கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு எல்லா கண்டிஷன் அங்கே கொடுத்த ஃபுட்டு ஸ்டே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் பேஸ்ட் இதுக்கு அளவுக்கு வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டி

0: டிஸும் அங்கே இருந்துச்சு சார்.
1: ஓகே, இப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் அடாப்டபிலிட்டி தான் பிரச்சனைனு சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: அந்த அடாப்டபிலிட்டிக்கு என்ன விதமான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்க கோச்சோட அட்வைஸ் என்னவா இருக்கு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா.
0: அடாப்டபிலிட்டிக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, டைமிங்ஸ் வந்து மாத்தி மாத்தி, ஒரு நாளுக்கு வந்து சடனா மார்னிங் 8 மணிக்கு ட்ரைனிங் பண்ணுவோம், இன்னொரு நாள் வந்து மத்தியானம் 2 மணி, இல்லைனா நைட் 7 மணி, அந்த மாதிரி நாங்க டைமிங்ஸ் மாத்தி மாத்தி பண்றதுனால என்ன கிளைமேட் இருந்தாலும் என்ன டைம் இருந்தாலும் எங்களுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி கோச் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இன்னொன்னு வந்து கோச் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ஒரு வெதர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து உன் பாடியை வார்ம் அப் பண்ணணும். இப்ப ரொம்ப ஹீட்டா இருக்காது.
1: இப்போ அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பொருளாதாரம்ன்றது முக்கியம், எக்கனாமிக்ஸ், எந்த ஒரு விளையாட்டாகட்டும் இல்லை எந்த ஒரு செயலாகட்டும். இப்போ இந்த விளையாட்டுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கவங்க இந்த கேமுக்குள்ளே வரணும், இதை வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை ஸ்பான்சர்ஷிப்ஸ்லேருந்தோ எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், எப்படி இதை அவைல் பண்ணிக்கணும், எப்படி கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: ஆக்சுவலாக SDIT வந்து எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார். அவர் எஸ்பெஷலி TNA தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அத்லீட்ஸ்ன்னு வந்தால். இப்போ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு SDIT வந்து ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து CDS ஸ்கீம், சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணாலும் மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, கையில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் வாங்குறீங்களா, உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளில போய் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, இல்லை ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு செலவு பண்ணுமா, அது எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குது. ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனாலே நிறைய பேர் ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் 100% நீங்கள் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் இங்கே 100% இருக்குது. நீங்கள் வந்து இதனாலே எதுவும் பயப்படாமல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, இங்கே எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க.
1: ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கேம் பற்றியும் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையும் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்ததா உங்களுடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் விஷனா இந்த ட்ரிபிள் ஜம்ப் கேம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தாட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ ஷார்ட் டேர்ம் விஷன் வந்து மார்ச் மொதல் வேர்ல்ட் யூனிவர்சிட்டிஸ் நடக்குது சார். ஸோ அதில் வந்து நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்காக வந்து இப்போ நான் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணுறேன், இப்போ தான் ஆஃப் சீசன் முடிச்சுட்டு மிட் சீசன் திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வரத்துக்குள்ளேயும் நான் ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணி பீக்கில் இருந்தால் அங்கே நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் லாங் டேர்ம் கோல் வந்து எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் எனக்கு என் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு ட்ரிபிள் ஜம்பில் நல்லா பண்ணணுன்ற ஆசை.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக இதுக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி இந்தியா சார்பில் நீங்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்று நம்ம நாட்டுக்கு தங்கம் வென்று வரணும்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சோம்.
0: தேங்க்யூ சார்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
3: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்டம் மேலாலுத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான

0: இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர் வேலூர் மாவட்டங்களின் 100 இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் நீலகிரி தருமபுரி ஈரோடு திண்டுக்கல் திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் 100 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை கோயம்புத்தூர் கடலூர் கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 100 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக்கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை தேனி திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27க்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்புகள் இனிதே துவங்குகின்றன. அதில் கேட்கலாம்,

விதியை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380 அதிகாரம் ஊழ்.

விதியை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380, அதிகாரம் ஊழ்.

நேரம் 5:30. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலையின் இனிமையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
4: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
3: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.

0: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
0: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
0: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
0: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
0: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் மாலை 6:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்கலாம் நேர்களை நிகழ்ச்சியும் நேரமும். இன்று 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களை.

6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள், சென்னை. அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நேர்களே.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05க்கு மதுரை தென்றல், 8:30க்கு இது நம்மை ஏரியா கல்வியின் சிறப்பு வழங்குகிறார் மாணவி மு தருணா அவர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழங்குகிறார் மாணவி நிவேதா அவர்கள். எட்டு 8:45க்கு மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15க்கு செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30க்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக, எஸ் சுந்தர் வீணை, கல்பாத்தி ஸ்ரீ ஸ்ரீதர் வயலின், ஹெச் சிவராமகிருஷ்ணன் கடம். பத்து 10:45க்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10க்கு இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்களை

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம் அன்பான மனதினை நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிதாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்களை நாம் இன்னைக்கு பிரியமானவளை படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம் நேர்களே. இனிய கருத்துக்களின் ஊற்றாக சிநேகிதியின் மனதில் பொங்கும் பாடல் இதோ காட்சிகளின் நேர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சி. இது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒருபட பாடல்களில் பிரியமானவளை படத்திலிருந்து இனிய புல்லாங்குழல் ஓசை போல பாடல் இதோ நேயர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கிற நிலை இது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒருபட பாடல்களை நம்ம பிரியமானவளை படத்திலிருந்து அருமையான ராகங்களை கேட்டுகிட்டே இருக்கிறீர்களே. அடுத்த பாடலாக ஜூன் ஜூலை மாதத்தில் பூக்கும் நட்பூக்களாக இதோ பாடல்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்

பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல் மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு

0: கலைப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன் குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில்

சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களின் தென்றலாக கேட்டு ரசிக்க இருக்கும் நேர்களே, இது மதுர தென்றல். மதுர தென்றலில் இளம் கீற்றாக இதோ காற்றலைகளில் ரெமோ திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம் இனிய கணங்களின் தென்றலாக கேட்டு ரசிக்கிற நேயர்களே, இது மதுர தென்றல். மதுர தென்றல் இசையில் பூக்க வரும் அடுத்த பாடல் ஐ படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நேயர்களே, மக்களுக்கு பயனுள்ளதான சேவை செய்திகள். சிவகாசி வட்டம் நாராயணபுரம் கிராமத்தில் நடைபெறவிருந்த மக்கள் தொடர்பு திட்டத்தின் முகாம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் மக்களை தேடிச் சென்று குறைகளை கேட்டறியவும் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் மற்றும் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணும் விதமாக மக்கள் தொடர்பு திட்டம் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 2வது புதன்கிழமை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள லலிதா மகாலில் வைத்து 9/9/26 தேதியன்று நடைபெற இருந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொடர்பு திட்ட முகாம் பின்னர் அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்னொரு செய்தி, விருதுநகர் மாவட்டத்தில் 218 நகர்ப்புற நியாயவிலைக் கடைகள் மூலம் 25,000 கிலோ வெங்காயம் கிலோ ரூபாய் 25 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு கிலோ 25 ரூபாய் விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது, தமிழ்நாடு அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வெங்காய விலை ஏற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்களின் அன்றாட தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 25,000 கிலோ வெங்காயம் மாவட்டத்தில் உள்ள 218 நகர்ப்புற நியாயவிலைக் கடைகள் மூலம் 3/9/26 அன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிலோ 25 என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எனவே நகர்ப்புற பகுதி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான நியாயவிலைக் கடைகளில் கிலோ 25 என்ற விலையில் வெங்காயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 11/9/26 அன்று அருப்புக்கோட்டை ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறுவதை வேலை நாடுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி படித்த வேலை தேடும் இளைஞர்களுக்காக வரும் 11/9/26 அன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அருப்புக்கோட்டை மெயின் ரோடு பாலவன் நத்தத்தில் அமைந்துள்ள ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் எலிவேட் டிஜி டெக்னாலஜி, அடையார் ஆனந்தபவன், டிவிஎஸ் சுந்தரம், செவாஸ் மெடிக்கல், தேவேந்திரன் பிளாஸ்டிக்ஸ், பீமா ஜுவல்லரி போன்ற 20க்கும் மேற்பட்ட பிரபல முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு, தொழிற்படிப்பு, டிப்ளமோ மற்றும் பொறியியல் படிப்பு ஆகிய கல்வி தகுதியுடைய பணியாளர்களை தெரிவு செய்ய உள்ளார்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்த விரும்பும் வேலை நாடுநர்கள் 11/9/2026 அன்று வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்கு முன்பாக www.tnprivatejobs.tn.government.in என்ற இணையதளத்தில் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்து சுய விவர சான்றிதழ், அனைத்து கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் வளமர காத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக 7:10 கேட்டுவிடலாம் மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வகையில் 100 மேற்பட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவாக முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 1500 வேலை நாடுனர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட அளவிலான வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானைகள் கிராம பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து விளைநிலங்களில் இருந்த தக்காளி, முட்டைக்கோசு உள்ளிட்ட பல்வேறு காய்கறி வகைகளை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மாவட்ட கால்நடைத்துறை சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையான நாய்களில் 200 மேற்பட்டவை கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையினை ஒட்டியுள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 5 மேற்பட்டோர் யானைகள் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த கிராம பகுதியில் உள்ள 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி யானைகள் ஊருக்குள் வருவதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பெண் விவசாயிகள் 100 ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் திருவிழாவினை நடத்தினர். கடந்த வாரம் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் விதையில் இருந்து உருவான பயிர் வகைகளை கைகளில் சுமந்து கொண்டு கும்மி நடனமாடி வந்து நிகழ்வில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 21 குட்கா பொருட்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் நிரந்தரமாக உள்ள 9 சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிகமாக உள்ள 6 சோதனை சாவடிகளில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக 24 தொடர் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நடப்பு ஆண்டுக்கான சிறந்த மாங்கனியாக பங்கனப்பள்ளி மற்றும் மல்கோவாவினை தேர்வு செய்து அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மனுக்கள் வழங்குகின்ற பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக

0: 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரமாக மனுக்களை வழங்கும் போது பொதுமக்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்து உரிய அதிகாரிக்கு பார்வர்ட் செய்யும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும், இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின்

0: போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 3 இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜோ யூ யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமது ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்

நேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மண்வளம் குறித்த தகவல்கள் தருகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள்.
3: ஹெவி வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் வருகின்ற புகைகள் எல்லாமே அதுக்கடுத்து எரிக்கிற தன்மை, அதாவது இப்போ நம்ம பயிரே வந்து கரும்பு வச்சா எரிச்சு விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது புகைகள் போய் தான் வளிமண்டலத்தில் போய் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துது, நம்மளுடைய மண்ணிலையும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துது. அதனால தான் இந்த சிட்டிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டிஸ் மக்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் எப்படி முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல தண்ணி வளம் வந்து அதிகமாக இருக்கணும். தண்ணி வளம் அதிகமாக இருக்கணும் அந்த மண்ணில் அப்படின்னா கண்டிப்பாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. பொல்யூஷனை நம்ம வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நெகிழி தன்மை உள்ள பொருட்களை இருந்து நம்ம வந்து கண்ட இடத்துல டிஸ்போஸ் பண்ணாமல் அந்தந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய மண்ணில் சேர விடாமல் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம தூக்கி எறிகிற பொருட்கள் எல்லாம் அந்தந்த குப்பை கூளங்களில் போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏர் வந்து ரொம்ப முக்கியமானது, அதாவது அட்மாஸ்பியரிக் ஏர்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குளோபல் வார்மிங் சொல்றாங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், CF4 சொல்லுவாங்க, அதாவது என்ன ஃப்ரிட்ஜு அதுல இருந்து வெளிவருகின்ற அந்த புகைகள்லாம் கண்டிப்பாக மாசுபடுத்துற. அதனால அந்த சிட்டிஸ்ல உள்ள மக்கள் வந்து குடிக்கிற தண்ணி கூட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னதுன்னா ஒரு நல்ல தண்ணி குடிக்கல. அதனாலதான் எல்லாரும் மினரல் வாட்டருக்கு மாறிட்டாங்க. செகண்ட் வந்து அவங்களுக்கு சுவாசிக்கிற காற்று கூட வந்து என்ன ஆகுதுன்னா மாசுபடுத்துகிறது. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதை பொறுத்த வரையும் அது இப்ப வந்து நகரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக மாடி தோட்டத்தை வந்து போறாங்க. ரொம்ப அது நல்ல கான்செப்ட் தான். இந்த மாடி தோட்டங்கள்ல மக்கள் வந்து தனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. அதாவது செயற்கை உரங்களே மோஸ்ட்லி இடுறது இல்லை, ஃபுல்லா ஆர்கானிக் போடுறாங்க. அதையும் நம்மளுடைய கவர்மெண்ட் அதுக்காக நிறைய வந்து சப்சிடி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. இந்த சப்சிடியில வந்து அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி, அந்த பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, அது வந்து டீகம்போசபிள் கவர் தான், அது கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உள்ள வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அதாவது காயிர்பித்து மேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. காயிர்பித்து மேட்டுனா அது தண்ணியை வந்து, அதாவது தென்னை மர கழிவுன்னு சொல்லுவாங்க, நம்ம இந்த நாரெல்லாம் எடுத்த பிறகு மிச்சம் இருக்க அந்த ஒரு பொருளை வச்சு ஒரு கெட்டியை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு சதுரமா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் உதிர்த்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழு உரத்தை வந்து போட்டு மோஸ்ட்லி எல்லா மக்களும் நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்க வரைக்கும் ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லாமே அதில் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. தங்களுக்கு தேவையான காய்கறிகளை இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு அதை சாப்பிட்றத வந்து நான் நிறைய யூடியூப்ல பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மண்ணு வந்து மண்ணை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு காயிர்பித்து பிளஸ் வெர்மி கம்போஸ்ட்ல கூட போறாங்க. அந்த மாதிரி வந்து போறது கூட நல்லது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணா, நம்ம வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோ வந்து 10, 15, 20 அந்த மாதிரி போகுது. பட் என்னன்னா, நம்ம ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்க மக்கள் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளுடைய கழிவுகளை, நம்மளுடைய எப்பயுமே நம்ம வீட்டிலேருந்து மேக்ஸிமம் குப்பை கூளங்கள் வருது, பேப்பர் கழிவுகள் வரும், அடுத்து காய்கறி கழிவுகள் வரும். இந்த கழிவுகள்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பின்னோ இல்லைன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் வந்து போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் மண் புழுக்களை வந்து உள்ளே போடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம சாணின்னு சொல்லுவோம், அதாவது மக்கின சாணியை விட நல்ல ஈரமான சாணி இருக்கும், அந்த மாட்டு சாணி. அந்த மாட்டு சாணியை நல்லா கலந்துட்டு அதில் டிஃப்ரெண்ட் லேயரில் தொளிச்சு விடும்போது அந்த மாட்டு சாணியில் உள்ள சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் அது என்ன பண்ணும்னா அதை வந்து டீகம்போஸ்ட் ஆக விடுது. அப்போ வந்து என்னன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்னன்னா நம்ம வந்து கிளறி விடும்போது அதில் உள்ள நல்லா வந்து மக்கிக்கூடிய ஒரு தன்மை பெறுது. அந்த

0: மாதிரி நம்மளே வந்து மண் புழுவரத்தையோ இல்ல மண் புழுக்கள் வந்து கடையில விக்குது, இல்ல நிறைய ஆராய்ச்சி திடல்கள் விக்குது, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலயும் விக்குது, ஈவன் ஷாப்ஸ்ல கூட உரக்கடைகள்ல விக்குது, அதை வாங்கிட்டு வந்து அந்த மண் புழுக்களை கூட நம்ம போடும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுல இருக்க குப்பைகளையே நம்ம சுழற்சி செய்து மண்புழு உரமாக்கி நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு போட்டு அதுல இருந்து விளைவிக்கக்கூடிய இயற்கை வாய்ந்த சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடுறது ரொம்ப சாலச்சிறந்தது.
1: கண்டிப்பா, அதாவது மாடி தோட்டம் அமைக்க விரும்புற எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும். இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்னலாம் செய்யணும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, எதெல்லாம் செய்யக்கூடாது?
0: ஆமாம்மா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக மண் வளத்தை பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளுடைய மண் வளம் வந்து கெட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய எர்த்தை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக மண் வளத்தை கண்டிப்பாக பாதுகாத்தணும். மண் வளத்தை பாதுகாத்தா தான் அது வந்து நம்மளுடைய நீரை பாதுகாக்க முடியும். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிற அந்த நீரை பாதுகாக்கணும். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப முக்கியமானது.
2: இன்றைய பணிச்செய்தியில் இதுவரை மண் வளம் குறித்த தகவல்கள் வழங்கினார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30. இனி தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைசேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி என் அசோக்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் அசோக்குமார். நான் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் வந்து ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே வச்சு ஒரு பண்ணை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: கோழி வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க, இப்போ இந்த கோழி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஏற்ற இனங்கள் என்னென்ன?
2: கோழி வளர்க்குறதுக்கு ஏற்ற இனம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி, அதை விட்டால் கிரிராஜா, வனராஜா, சோனாலி, அசில், பெருவிடை, அந்த மாதிரி நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கறிக்கோழி, அந்த மாதிரியாவும் நம்ம வளர்த்துக்கலாம். அது நம்மளோட இடவசதிகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம வந்து வளர்த்துக்கலாம்.
1: இப்போ நாட்டுக்கோழியும் நிறைய இடத்துல நமக்கு கிடைக்குது. இப்போ அதிக இடத்துல கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிராய்லர் கோழி. இதில் எது வந்து வளர்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எது வளர்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது?
2: இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்த்தோம்னா நம்ம ஒன்றும் பெருசாக கவனிக்க வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு காலையில் திறந்து விட போகிறோம், அது பாட்டுக்கு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். அந்தளவுக்கு ஃபீடு எதுவுமே நம்மளுக்கு செலவு இருக்காது, நோய் நொடிகள் எதுவும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது. இதே இது பிராய்லர் கோழின்னு போனோம்னா அதுக்கு வந்து ஒரு செட்டு வேணும், அதுக்கு வந்து தண்ணி வசதி வேணும், அடுத்து இறக்கி சாப்பாடு ஃபுட்டு ஃபீடு இதுக்கெல்லாம் காஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாகும், மெடிசன் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறதே ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதில் வர இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து கறிக்கோழி ரேட்டு போனாலுமே நாட்டுக்கோழிக்கு தான் அதிக மக்கள் வந்து கேட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு கிலோ 600 வரைக்கும் போயிடுச்சு, 600-700 வரைக்கும். அதனால் நாட்டுக்கோழி வளர்க்குறதே வசதியாக தான் இருக்குது.
1: இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நாட்டுக்கோழி வளர்க்கும் போது அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை கொடுக்கணும்?
2: நம்ம நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்குறதுனால வீட்டில் வந்து தோட்டத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து அரிசி, கம்பு, சோளம், மக்காச்சோளம் அந்த மாதிரி ஃபீடு மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த குஞ்சிகளை வளர்க்கையில் மட்டும் கம்பெனி தீவனங்கள்னு இருக்குது, சிக் ஃபீடரு, குரோயரு, அடுத்து வந்து முட்டை விடுற கோழிக்குன்னு தனியாக, அந்த இது வந்து கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொடுப்போம். அதுக்கடுத்து நம்ம ஓப்பன்லே பிளேஸ்லேயே விட்டுருவோம்.
1: திறந்த வெளியில் நாட்டுக்கோழியை விடுறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான செயல் தானே? ஏன்னா கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா நாய் தொல்லை இருக்கும், பருந்து தொல்லை.

0: இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திறந்த வெளியிலே வளர்க்குறீங்களா, இல்ல ஏதாவது கோழி கூண்டு மாதிரி நம்ம செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு வளர்க்குறோமா?
1: இல்லை, நம்ம வந்து இப்போ தோட்டத்தில் தான் வளர்க்கும். நம்ம தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் இருக்குதுன்னா அந்த 2 ஏக்கர் சுற்றி பென்சின் இருக்குது. பென்சினுக்குள்ளே மரங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஓப்பனில் தான் விட்ருக்கோம். ஆடு மாடு நாய் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால அந்தளவுக்கு எதுவும் இந்த கீரி பூனை அந்த மாதிரி தொல்லைகள் இருக்காது. இந்த பருந்து தொல்லைகள் மட்டும் இருக்கும் அப்பப்போ. அது வந்து கொஞ்சம் பொடி குஞ்சு எல்லாத்தான் வந்து தூக்கிட்டு போவோம். நம்ம வந்து அந்த குஞ்சுகள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கூண்டு அதுக்குன்னு தனியாக ஒரு 10x10 ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த சிக்ஸுக்கெல்லாம் ஃபீடு கம்பெனி ஃபீடு இருக்குது, அது கொடுத்து வளர்த்தோம்னா கொஞ்சம் குஞ்சு குரோத் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் பிளேஸில் திறந்து விட்ருவோம், அதுக்கடுத்து எந்த பாதிப்பும் அந்தளவுக்கு வராது.
0: இப்போ நாட்டுக்கோழிகளுக்குன்னு ஏதாவது தடுப்பூசின்னு போடுவீங்களா?
1: நாட்டுக்கோழிகளுக்குன்னு தடுப்பூசி போடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டைம் 2 டைமாவது ஊசி போட்டால் தான் குஞ்சுகள் வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியும். ஊசி எதுவுமே போடாமல்னா இந்த மழை வெயில் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அடியாகத்தான் செய்யும். ஊசிகள் போட்டோம்னா நோய் நொடி கொஞ்சம் வராது, இழப்பு கம்மியாக இருக்கும். ஒரு 5 கோழிக்குனா ஒரு 1-2 வேணால் இறக்கும். ஊசி மருந்து போடலன்னா மொத்தமாக ஓரளவுக்கு நிறையா ஒரு 80% 90% இழப்பு ஏற்படும்.

0: விடுவீங்களா?
1: நாட்டுக்கோழிகளுக்குன்னு தடுப்பூசி போடுவோம் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைமாவது ஊசி போட்டால் தான் குஞ்சுகள் வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியும். ஊசி எதுவுமே போடாமல்னா இந்த மழை வெயில் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அடியாகத்தான் செய்யும். ஊசிகள் போட்டோம்னா நோய் நொடி கொஞ்சம் வராது, இழப்பு கம்மியாக இருக்கும். ஒரு அஞ்சு கோழிக்குனா ஒரு ஒன்று ரெண்டு வேணால் இறக்கும். ஊசி மருந்து போடலன்னா மொத்தமாக ஓரளவுக்கு நிறைய ஒரு 80% 90% இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ இந்த நாட்டுக்கோழிகளுக்கு நீங்கள் ஊசி போடுறேன்னு சொல்கிறீங்களா, தடுப்பூசி, இது எங்கே போய் போட்டுட்டு வருவீங்க?
1: அது தடுப்பூசி நாங்களே போட்டு, அது வந்து இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் போடுற மாதிரி வராது அதிகமாக. இப்போ குஞ்சு பொறிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து F1 இல்லைனா B1 சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அது வாங்கி கண்ணில் வந்து ட்ராப் மாதிரி தான் விடணும். அதனால் அது ஃபஸ்ட்டு வீக் விட்ருவோம். அடுத்து ஒரு மாதம் கழிச்சு லசோட்டான் இருக்குது, அதுவும் அந்த ட்ராப் மாதிரியே தான் விடுவோம். அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு, ஒரு 60 நாள் கழிச்சு வந்து RDVK இருக்கு, அது மட்டும் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை போடுவாங்க. அதில் நம்ம போய் ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், இல்லை நிறையா இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து நம்மளே ரெக்கைக்கு அடியில் வந்து ஒரு கோழிக்கு இத்தனை எம்எல்னு சொல்லி பெருசுக்கு சிறுசுக்குன்னு அளவு இருக்கு, அதுபடி நம்ம போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் பெருசாக பதிப்பு வர்றதில்லை.
0: கால்நடை மருத்துவத்துறையோட வழிகாட்டுதலின்படி நீங்கள் அந்த தடுப்பூசிகளை
1: போட்டுக்கணும்
0: போடுறீங்க. நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லும் போதும் பிராய்லர் கோழி அப்படின்னு பார்க்கும்போதும் நிறைய நோய்கள் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி மட்டும் வச்சிருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நோய்கள், ஏன்னா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய நோய் தாக்குதல் இருக்கு. கோடைக்காலம் வந்துச்சுன்னா ஒன்று, இல்லை மழைக்காலம் வந்துச்சுன்னா ஒன்று, குளிர்காலம் வந்துச்சுன்னா ஒன்றுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுக்கோழிகளை எந்தெந்த நோய்கள் தாக்குது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு அதை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பீங்க?
1: இப்போ நாட்டுக்கோழிகள் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக வந்து ஓரளவுக்கு நோய்கள் வந்து தாக்காது. அப்படி தாக்குதுனாலும் என்னென்ன நோய்கள் வரும்னு பார்த்தா, இந்த வெள்ளை கழிச்சல், இந்த மழை காலத்தில் சளி பிரச்சனை வரும், வெயில் காலத்துலேயும் சளி பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சுத்தமான தண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபீடு கொடுக்கையிலே மஞ்சள், சீரகம், இந்த கீழாநெல்லி, குப்பை மேனி அதெல்லாம் இடித்து அந்த ஃபீடுலேயே கலந்து கலந்து போட்டுருவோம். போட்டு அடுத்து தண்ணிகள் மட்டும் கொஞ்சம் நல்ல தண்ணியாக கொடுக்கணும், இந்த சாக்கடை தண்ணி அந்த மாதிரி குடிச்சிச்சினாலே நோய்கள் வரத்தான் செய்யும். அதை நம்ம வந்து அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு நாட்டுக்கோழிகள் வந்து காப்பாற்றிடலாம்.
2: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: சோலிசேரி கிராமத்தைச் சேர்ந்த என் அசோக்குமார் அவர்களுடனான நேர்முகம் தொடர்கிறது.
1: இப்ப நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் ஏறதுக்கு கொஞ்சம் காலமாகும். அதே சமயம் மற்ற கோழிகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த நாட்டுக்கோழியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும், அதே சமயம் அதுக்கு ஒரு வெயிட் அப்படின்றத முக்கியம். அதுவும் இல்லாம ரொம்ப காலம் கழிச்சும் நம்ம விற்கவும் முடியாது, ஏன்னா அப்புறம் சதை பகுதியெல்லாம் இறுகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இது அதிகப்படியான எடை ஏத்துறதுக்கும் அதே சமயம் அந்த காலநிலையில விற்கிறதுக்கும் என்னென்னலாம் நீங்க செய்யறீங்க?
2: இப்போ அதுக்கு தான் அந்த நாட்டுக்கோழி குஞ்சு பொறிச்சதுலேருந்து அந்த மெடிசன் மருந்து கொடுத்தது போக கடைகளில் விற்கிற கம்பெனி ஃபீடுன்னு சொல்கிறாங்க, சிக்ஸ் ஃபீடுன்னு சொல்லி அந்த இது வாங்கி கொடுத்தோம்னா குஞ்சுகள் வந்து கொஞ்சம் குரோத் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே அந்த ஃபீடுலேயே இருக்கிறதுனால அது வந்து குஞ்சுகள் வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுதுன்னா நல்லா ஒரு 200 கிராம் 300 கிராம் வெயிட்டுக்கு அந்த குஞ்சு வளர்ந்துடும். அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபீடு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு மக்காச்சோளம் கம்பு கேப்பை அந்த மாதிரி சோளம் அந்த மாதிரி இது வந்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் குரோத் இருக்கும். 8 மாதம் 9 மாதம் வளருதுன்னா ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் அந்த கம்பெனி ஃபீடு கொடுத்தோம்னா அந்த கோழி வந்து வெயிட் வந்துடும். அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே நல்ல வெயிட்டு வந்ததுனால ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே அந்த கோழியை விற்றுருவோம்.
1: இப்போ இந்த கோழி வளர்க்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு எதுவும் அரசுல இருந்து மானியம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குதா?
2: அரசுல இருந்து மானியம்லாம் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட்லயே கூட இந்த இலவசமா அப்பப்ப பதிஞ்சு வச்சுட்டு வந்தோம்னா இலவசமா குஞ்சு கொடுப்பாங்க கிராமங்கள்ல, ஒரு பெண்களுக்கு இல்ல இந்த மாதிரி தொழில் முனைவோருக்குன்னு சொல்லி அவங்க நம்ம ஆபீஸ்ல பதிஞ்சு வச்சிருந்தோம்னா அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஸ்கீம் வந்துச்சுன்னா ஒரு 50 குஞ்சு 20 குஞ்சு அப்படின்னு வந்து நம்மளுக்கு பாதி ரேட்டுக்கு வந்து சப்சிடி இதில் வந்து நம்மளுக்கு குஞ்சுகள் கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம்.
1: இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோழி வளர்ப்பில் எதுவும் மானியம் அந்த மாதிரிலாம் வாங்கி செயல் பண்ணியிருக்கீங்களா?
2: வாங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ ஒரு 3000 ரூபா கட்ட சொல்லியிருந்தாங்க, 3000 ரூபா கட்டி ஒரு 40 கோழி குஞ்சு கொடுத்தாங்க. அதில் வந்து 1500 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும், மீது 1500 ரூபா தான். அப்படிங்கிற 40 குஞ்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு. அந்த 40 குஞ்சுமே 1 மாத குஞ்சாக கொடுத்தாங்க. அந்த 1 மாத குஞ்சுகள் வந்து இப்போ வெளியே வாங்கினோம்னா 80 ரூபாயிலிருந்து 120 ரூபா ரேட்டுக்கு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க கவர்மெண்ட்ல கொடுக்கறது 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: இந்த நாட்டுக்கோழியோட கறிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி நாட்டுக்கோழியோட முட்டைக்கும் இப்போ பயங்கர மவுசு. ஏன்னா நிறைய இடத்துல அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு, அதாவது சில இடத்துல நம்ம சொல்லி வச்சாதான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ நாட்டுக்கோழியோட முட்டைக்கான ரேட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முட்டை உற்பத்தியிலையும் நீங்க ஈடுபட்டிருக்கீங்களா?
2: ஆமாம், முட்டை உற்பத்தியிலையும் நாங்கள் ஈடுபட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து இந்த இப்போ நாட்டுக்கோழியிலே சோனாலி, கிரிராஜா, வனராஜா அந்த மாதிரி கோழிகள் இருக்கு. அது வந்து இந்த முட்டைக்குண்டே வருஷத்துக்கு வந்து 280 முட்டை வரைக்கும் இடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா கோழி முட்டையிலும் ஒரே சத்து தான் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு வந்து மவுஸ் இருக்கிறதுனால ஒரு முட்டை வந்து 20 ரூபா ரேட்டுக்கு போகுது. நம்மளால் அது முட்டை கொடுக்க முடியறதில்ல. இப்போ நிறைய பேர் கேட்டு வரத்தான் செய்கிறாங்க. அப்படினாலுமே இந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், ஒரு 20 கோழி 30 கோழி வாங்கி வளர்த்தாங்கன்னா முட்டையை டெய்லி ஒரு 5 முட்டை 10 முட்டை விற்றாங்கன்னா அதே அவங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். அதனால் முட்டை வளர்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு.

0: இப்போ வந்து கோடை காலம் அப்படின்றதுனால அந்த கோழிகளோட பராமரிப்பு அப்படின்றது இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதற்கான அந்த தண்ணீர் தேவை அப்படின்றதும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த கோடை காலத்தில் சமாளிக்கிறீங்க?
1: இப்போ கோடை காலத்தில் வந்து இப்போ கிராமப்புறத்தில் வளர்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு இடவசதி இருந்துச்சு, கொஞ்சம் அவுட்ரு மாதிரி இருக்குன்னா இந்த மரம் செடி கொடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே இது கொஞ்சம் மரம் செடி கொடிகள் இல்லைன்னா தண்ணி வந்து குளுக்கோஸ் கலந்து வைக்கலாம், இல்லைன்னா சோற்று கட்டாளை ஃபீடில் வந்து சோற்று கட்டாளையை பிணைஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஃபீடு கொடுக்கையிலே சோற்று கத்தாலையை பொடுசாக நறுக்கி அந்த ஜெல்லை எடுத்து நறுக்கி பிணைஞ்சு பிணைஞ்சு அந்த ஃபீல்டில் போட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் ஓரளவுக்கு இதாகும். அப்படின்னா சோறு புண்ணாக்கு அந்த மாதிரி இதை கொடுக்கலாம். காலையில் டயத்தில் வந்து இந்த வெயில் அடிக்கையில் அப்படிலாம் ஃபீடு கொடுக்கக்கூடாது. ஒன்று கொடுத்தா காலையிலே ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே கொடுத்துடணும். அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே கொடுக்கணும். இந்த மதியம் ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி டயத்தில் இந்த வெயில் காலத்தில் ஃபீடு கொடுத்தோம்னா கொஞ்சம் கோழி ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.
0: கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ விரும்புகிறாங்க. இப்போ கேட்டுட்ருக்க விவசாய பெருமக்களுக்கு கூட இது ஒரு, அதாவது எல்லாரும் செஞ்சிட்ருக்கிறது தான், இருந்தாலும் இன்னும் லாபகரமாக நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த விவசாயிகளுக்கு, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் சொல்லும்போது இதை லாபகரமாக நம்ம செய்யணும் அப்படின்னா இதற்கான ஒரு முதலீடு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கொண்டு போனால் இதை இன்னும் லாபகரமாக மாற்றலாம்?
1: இப்போ நம்ம கோழி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டோம்னா அதிக காஸ்ட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு 2 கோழி ஒரு 3 கோழி ஒரு சேவல் வாங்கி வளர்த்தோம்னாலே போதும். அதே ஒரு மாதத்தில் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிச்சின்னா அந்த குஞ்சியை கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒரு குஞ்சு 100 ரூபா 120 ரூபா 80 ரூபா அப்படின்னு சொல்லி கூட விற்கலாம். ஒரு 10 குஞ்சு விற்றோம்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அந்த குஞ்சிகளை வளர்த்தோம்னா அங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் திரும்ப அந்த குஞ்சிகளை தவிர்த்து திரும்ப அந்த தாய்க்கோழி வந்து திரும்ப முட்டை விட்டு குஞ்சிக்கு வந்துடும். அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு 3-4 கோழி வளர்த்தோம்னா அது அப்படியே டக்கு டக்குன்னு 2 மடங்கு 3 மடங்காக பெருகிக்கிட்டே வந்துடும். அப்படிங்கிற நம்ம அதை ஒரு பேச்சு விற்றுக்கிட்டு இருக்க ஒரு பேச்சு விற்க அப்படியே மாற்றி ரொட்டேஷன் ஆகிட்டே வந்துடும் ஒரு 6 மாதத்துலேயே. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
0: இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குற விதத்துலையும் பார்த்தோம்னா நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது, ஆனால் சில சமயம் பார்க்கும்போது அதோட இறப்பு விகிதமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குஞ்சு 15 குஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் அது கம்மியாயிட்டே போகுது. இந்த மாதிரி இந்த இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்?
1: இறப்பு விகிதத்தை குறைக்கணும், அதுக்கு தான் அந்த குஞ்சு பொறிச்ச உடனே தடுப்பூசிகள் வந்து கரெக்டாக போட்டுடணும். 1st week 2nd week 3rd week 4th week சொல்லி அந்த ப்ராப்பராக போட்டுடணும். அடுத்து அந்த குஞ்சுகளை வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு வந்து வெளியே அந்தளவுக்கு திறந்த வெளியில் விடாமல் கொஞ்சம் கூண்டு மாதிரி செட் பண்ணி வளர்த்துட்டு நம்ம திறந்து விட்டோம்னா, ஏன்னா அதுகளுக்கு வந்து குஞ்சிக்கு வந்து ஹீட்டு கிடைக்காது சரியாக, அடுத்து ரெக்கை சரியாக முளைச்சிருக்காது, தண்ணி இனி தேங்கி கிடக்கும், அந்த சாக்கடைகளில் விழுந்துடும், அந்த மாதிரி ஏதாவது கோளாறாயிரும். அதனால் ஒரு 2 மாதத்துக்கு குஞ்சிகள் அந்த தாய்க்கோழி கூட வச்சு வளர்த்துக்கிறோம். இல்லை நம்ம கொட்டைகளை போட்டு வளர்க்கணும்னா அதுக்கடுத்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய குஞ்சு ஆனது பிறகு வெளியே திறந்து விட்டோம்னா அந்தளவுக்கு இறப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இந்த வீக் இந்த இதுனா இந்த அடுத்த வீக் இந்த இதுனா அந்த மருந்துகளை, அதில் ஏதாவது நம்ம தடுப்பூசி சரியாக போடாமல் விட்டோம்னா இந்த பருவநிலை ஏற்றதுக்கு மாதிரி நோய்கள் வந்துடும் எப்படினாலும். அதனால் தடுப்பூசி மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும்.
0: இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால எந்த அளவுக்கு, அதாவது அதுவும் நீங்கள் தோட்டத்திலே வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது, அதே சமயம் உங்களோட அந்த தேவைகளுக்கு எந்த அளவுக்கு இது உதவிகரமாக இருக்குது?
1: இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா நாங்கள் வந்து முட்டை டெய்லி முட்டையாகவும் சேல்ஸ் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒருக்கா சனி ஞாயிறுக்கு கடைகளில் போய் கோழிகள் ஒரு 5 கோழி 10 கோழியை கொண்டு போய் அதுலேயும் கடையிலையும் போட்டுருவோம். அடுத்து யாராவது நம்ம தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாராவது வராங்கன்னா வீட்டில் அடித்து நாங்கள் குழம்பு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த குழந்தை பெற்றவங்க அந்த மாதிரியும் கேட்டு அடிக்கடி வருவாங்க. அந்நேரம்லாம் வாரத்துக்கு ஒருக்கா 2 ஆட்டி. அதனால் கோழி வளர்க்குறது வந்து எப்பயுமே நல்ல லாபகரமாக தான் இருக்குது. டெய்லி ஒரு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, மாதத்துக்கு ஒருக்கா டெய்லி அந்த மாதிரி.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைசேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி என் அசோக்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் பருத்தியில் பயிர் பாதுகாப்பு குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். ஒரே நிலத்தில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் பருத்தி பயிர் செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். மருதாம்பு கட்டை பயிர் விடக்கூடாது. ஆண்டில் இருமுறை பயிர் செய்யும் போது தண்டு கூண்வண்டு காய்ப்புழுக்கள் தாக்குதல் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பூச்சி நோய் தாங்கி வளரும் ஒரே 60 வயதுள்ள ரகத்தை தேர்ந்தெடுத்து ஒரே நேரத்தில் விதைக்க வேண்டும். அதிகபட்சமாக 1 வார காலத்திற்குள் அப்பகுதி விவசாயிகள் விதைத்தால் எல்லாமே ஒரே பருவத்தில் அறுவடையாகும். விதை நேர்த்தி செய்த பிறகே விதைக்க வேண்டும். வயல் பெரிதாக இருந்தால் ஒவ்வொரு அரை ஏக்கருக்கு நடுவில் ஓரடி அகலத்திற்கு தடுப்பு சுவர்

போல. நாற்றுச்சோளத்தினை பயிரிட்டால் காற்றில் பறந்து வரும் மாவுப்பூச்சி, இலைப்பெண், தத்துப்பூச்சி ஆகியவை பருத்தி வயலில் நுழைவதை தடுக்க முடியும். ஊடுபயிராக மக்காச்சோளம், உளுந்து, சீனி அவரை பயிரிடுவதோடு வரப்பு பயிராக ஆமணக்கு, சூரியகாந்தி பயிரிட வேண்டும். வாய்க்கால், பாத்தி வரப்பு ஓரங்களில் தட்டை பயிர் வளர்த்தால் பொறிவண்டுகள் இனப்பெருக்கத்திற்கு உதவும். இரட்டை வரிசையில் பருத்தியும் இடைவெளியில் ஒரு வரிசை உளுந்து அல்லது சீனி அவரை ஊடுபயிராக பயிரிட வேண்டும். உளுந்து பயிரிட்டால் தத்துப்பூச்சி தாக்குதல் குறையும். சீனி அவரை பயிரிட்டால் தத்துப்பூச்சி காய்ப்புழு தாக்குதல் குறையும். இவற்றால் வேர் முடிச்சுகளில் தழைச்சத்து உற்பத்தி செய்யப்பட்டு மண்வளம் அதிகரிக்கும். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் பழமொழி சிந்தனை. கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் மண்ணின் தன்மைகளை கண்டறிய கலர், ஊவர் மற்றும் அமில நிலங்களை கண்டறிந்து அவற்றை சீர்திருத்தவும், பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவை அறிந்து அதற்கேற்ப உரமிடவும் மண் பரிசோதனை அவசியம் ஆகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
4: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன,
3: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க வள

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஹொசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தாவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவேக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக்

ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது மதுரை தென்றல். மதுரை தென்றல்ல அனைவரோட மனசை தொட்ட பாடலாக விஸ்வாசம் படத்துல இருந்து அடிச்சு தூக்கு.
1: துண்ணாக்கு துண்ணாக்கு துண்ணாக்கு தின்னாக்கு தின்னுதா. ஏ துண்ணாக்கு துண்ணாக்கு துண்ணாக்கு துண்ணாக்கு தின்னாக்கு தின்னுதா. ஏ துண்ணாக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிக்கிற நேரிலே இது மதுரை தென்றல். மதுரை மண்வாசனை என்றும் மாறாத தமிழ் பண்பாடாக பாடும் தர்மதுரை படத்திலிருந்து இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்குற நேர்களே, இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்ததாக பட்டய கலப்பும் பாட்டு, ரஜினி முருகன் படத்திலிருந்து இது.
1: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே, என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? இப்போது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலைன்னு சீனை போட்டால் விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உண்டியேடா,
2: தண்ணிய புடிச்சு வந்து தகராறு பண்றியா?
3: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லாக்குட்டி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அதிர வரும் பாடலாக என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் நேயர்களுக்காக.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: நேர்களே, மதுரத்தன்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இனி கேட்கலாம் நேர்களே. இது நம்ம ஏரியா.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் முதலாவதாக கல்வியின் சிறப்பு பற்றி மாணவி மு தருணா என்ன சொல்ல வர்றாங்க கேட்போமா நேயர்களே.
2: வணக்கம், என்னுடைய பேர் மு தருணா. நான் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிசஞ்சனகிரி மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு கல்வி. எதுங்க அழகு? நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் அழகு நினைக்கிறோமோ அது இல்லைங்க அழகு. எது உண்மையான அழகு தெரியுமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பொருளை நம்மக்கிட்ட இருந்து பிறருக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்போ நம்மக்கிட்டையும் குறையாமல் இருக்கும். அதுதாங்க உண்மையான அழகு. அந்த அழகு என்னென்னு தெரியுமாங்க? மணிமேகலையில் எல்லோரோட பசியை போக்க மணிமேகலுக்கு கிடைச்ச பாத்திரம்தான் அட்சய பாத்திரம். அது மாதிரி நமக்கு அறிவு பசியை போக்கும் அட்சய பாத்திரமாக இருக்கிறது தாங்க கல்வி. அதுதாங்க உண்மையான அழகு. திருவள்ளுவர் ஸ்டைலில் சொல்லணும்னா, தொட்டனைத்து ஊறும் மலர்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எப்படி தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைக்குதோ அது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவும் பெருகி கொண்டே தாங்க இருக்கும். அதே போல் நம்ம நாளடியில் கல்வி அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்கங்க, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்மையாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. இதோட பொருள் என்னென்னு தெரியுமாங்க? நம்ம தலைமுடியை சீர்படுத்தி கொள்வதனால் வருகின்ற அழகும், கரையிட்ட ஆடையை அணிவதனால் வருகின்ற அழகும், மஞ்சள் பூசுவதனால் வருகின்ற அழகும் அழகில்லை. அது எல்லாமே நம்ம புற அழகை மட்டும்தான் வெளிப்படுத்தும். மாறாக அறநெறியில் நடந்து நடுவு நிலைமையோடு வாழ்கின்றோம் என்ற பெருமிதத்தை தருதே அதுதாங்க உண்மையான அழகு. அது ஒன்று தாங்க நமக்கு அகழக தரக்கூடியது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும், புற தூய்மையை விட அகத்தூய்மை தான் முக்கியம்னு. அப்படிப்பட்ட அகத்தூய்மையை தரக்கூடியதுங்க கல்வி. கல்விக்கு நிறைய சிறப்புகளும் தன்மைகளும் இருக்குங்க. நம்ம ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணினல் கற்றோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. செல்வ நிலையிலையும் வாழ்க்கை முறையிலையும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் தான் மன்னன். அப்படிப்பட்ட மன்னனுக்கு அவனது நாட்டில் மட்டும்தான் பெருமை உண்டு. ஆனால் கல்வி உடையவனுக்கு சென்ற இடங்களெல்லாம் பெருமை வந்து சேரும். எனவே மன்னனை விடவும் கற்றவனுக்கு தான் பெருமை அதிகம். அது ஒரு புறம் இருக்க, கல்வி கற்றவனுக்கு துன்பம் என்பதே கிடையாதுன்னு சொல்கிறாங்கங்க. அது எப்படின்னா, நாளடியில் சொன்ன மாதிரியே, இம்மை வயக்குமாள் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமாள் தாம் உளர கேடென்றால் எம்மை உலகத்தும் யார் கோணும் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து. கல்வி இந்த உலகத்தில் இன்பத்தை தேடித்தரும், பிறருக்கு கொடுப்பதனால குறையாது. கற்றவருக்கு புகழை தேடித்தரும், கற்றவர்கள் புகழை பரவச் செய்யும். நம்ம உயிரோடு இருக்கும் வர அழியாதது. இதில் மம்மர் என்ற சொல்லோட பொருள் துன்பம். கற்றவனுக்கு வருகின்ற துன்பத்தை அறுக்கும் மருந்தாக இருக்கிறது கல்வி. கல்வி மட்டும்தாங்க நம்மளை உயர்த்தும். கல்வி செல்வத்தை விட வேற எந்த செல்வமும் நிலைத்து நிற்காது. அதே போல் அறிவு தரும் கல்விக்கு ஆகும் செலவை விட அறியாமைக்கு ஆகும் செலவு தான் அதிகம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஔபரி என்ற மேலை நாட்டு அறிஞர் சொல்கிறாரு. கல்விக்கு மட்டும்தான் சாதி இனம் மதம் மொழி என்ற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. இப்போ எல்லாருனாலையும் கல்வி கற்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்வி இலவசமாக நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு உயர் படிப்புகளை படித்து கல்வி கற்க இயலாதவங்களுக்கு உதவலாம். அப்படி உதவுறனால பல மாற்றங்களை உண்டு பண்ணலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. என் அப்பன் பாரதி சொன்ன மாதிரி, கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல வளரச் செய்யும். அதே போல் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல்

ஆலயம் 10,000 நாட்கள். பின்னருள் தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்னையாவினும் புண்ணியம் கோடி. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் செய்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்கிறாரு. விடியும் என விழுத்திராமல் முடியும் என முயன்றுப்பார் முதல்வன் நீயே.

0: இதுவரை கல்வியின் சிறப்பு பற்றி அழகாக சொன்னவர் மாணவி மு தருணா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி தகவல்கள் வழங்குகிறார் மாணவி நிவேதா.
1: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நிவேதா. நான் மன்னர் திருமலை நாயகர் கல்லூரியில் செகண்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேச போறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா தனி மனிதனோ அமைப்போ அல்லது அரசாங்கமோ இயற்கை சூழலுக்காகவும் மனிதனின் நன்மைக்காகவும் பாதுகாக்கும் ஒரு பழக்கமாகும். ஆனா இப்ப மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் சுற்றுச்சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றன. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிலம் மாசுபாடை பத்தி பார்க்கலாம். பூமியின் நிலப்பரப்புகள் தரைமட்டத்திற்கு மேலையும் கீழையும் சீரழிவதே நில மாசுபாடுன்னு சொல்லுவோம். குப்பை, உரம் மற்றும் பிற நச்சு நிலத்தில் கொட்டுவதாலும் நிலம் மாசுபடுகின்றன. படகுகள், எண்ணெய் கிணறுகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்றவற்றில் இருந்து கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகள் மனித நடவடிக்கையினால் நிலம் மாசுபடுகின்றன. இது மட்டுமா, நிலத்தடி நீர் மற்றும் மண்ணை மாசுபடுத்தும் திட திரவ கழிவுகள் குவிந்து கிடப்பதை காரணமாகும். மண்ணின் ஊடுருவல் அதிகமாக இருப்பதால் மண்ணின் மேலடுக்கு பாதிப்படுகின்றன. வேளாண்மையில் கூட அதிகமான வேதி உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் தன்மை குறைகிறது. அந்த நிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள், கிழங்குகள், காய்கறிகள், நாம் உண்ணக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் அதிலும் நச்சுக்கள் இருக்கும். நாம் அதை உண்ணுவதால் நமக்கும் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்ய வேண்டும். நிலம் மாசுபடுவதை எப்படிலாம் தடுக்கலாம்? நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துணி, பிளாஸ்டிக், கண்ணாடி, குவளைகள் இது எதையுமே நம்ம தூக்கி எறிவதை விட மறுசுழற்சி செஞ்சா இயற்கை வளங்களையும் சேமிக்க உதவும். அதே வேளையில் குப்பை தொட்டியில் சேரக்கூடிய திடக்கழிவு அளவு வந்து குறையும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நீர் மாசுபாடு பற்றி பார்க்கலாம். நம் வாழ்வாதாரம் தேவை நீர். ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நிலத்தடி நீர் எல்லா நீர்நிலைகளிலும் தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகளால் நீர் மாசுபடுகிறது. இதனால் அங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போனது. அந்த நீரை நம்மால் பயன்படுத்த முடியாது. அதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட அபாயங்கள் உள்ளன. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நீர்நிலைகளில் போடக்கூடிய தொழிற்சாலை கழிவோ இல்லை மனிதனோட கழிவு எல்லா கழிவுகளையும் நம்ம சுத்திகரித்து அந்த நீரை வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம். எஞ்சி இருக்கிற நச்சுகளை நிலத்துல புதைக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காற்று மாசுபாடு பற்றி பார்க்கலாம். முன்பு நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையா இருந்துச்சு. ஆனா இப்ப தொழிற்சாலை, சுற்றுச்சூழலோட நச்சு வாயுக்கள் செறிவு காரணமா நாளுக்கு நாள் காற்றின் நச்சுத்தன்மை அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த வாயுக்கள் பல சுவாசம் மற்றும் பிற நோய்கள் ஏற்பட காரணமா இருக்கும். மேலும் வேகமா அதிகரித்து வரும் மனித நடவடிக்கைகள் ஆனாலும் புதை

படிவ எரிபொருட்களை எரிப்பதும் காடு அழிப்பு போன்றவற்றினாலும் காற்று மாசுபாடுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. இந்த மாதிரியான காற்று மாசுபாடுனால் ஓசோன் படலம் டேமேஜ் அடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் நம்ம உடம்புக்கு நேரடியாக படுறனால நமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட அபாயங்கள் இருக்கு. முன்பெல்லாம் அதிகமாக மரம் வளர்த்தோம், தூய்மையான காற்றும் நம்ம சுவாசித்தோம். ஆனால் இப்போ நிலத்தோட தேவை அதிகரித்ததால் மக்கள் மரத்தை வெட்ட தொடங்கினாங்க. காடுகள் எல்லாம் அழிந்து போனது, அங்கு வாழக்கூடிய உயிரினங்களும் அழிந்து போனது. இந்த காற்று மாசுபாடை எப்படிலாம் தடுக்கலான்னு பார்க்கலாம். வாகனத்தோட எண்ணிக்கையை குறைப்பதின் மூலமாகவும் மின்சார பயன்பாட்டை குறைப்பதின் மூலமாகவும் இந்த காற்று மாசுபாடை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்க போகிற நேர்களே, இது மதுரை தென்றல். இனிய கருத்துக்களின் ஊற்றாக காற்றலைகளில் தேன்மொழிகள் சுமந்து வரும் இனிய பாடல் சர்க்கார் படத்திலிருந்து இதோ

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு ரசிக்கிற நேர்களே, இது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக, தனி ஒருவனால் முடியாதது உலகில் என்னதான் இருக்கிறது. பைரவா திரைப்படத்திலும் இதோ பட்டய கிளப்பு.

0: நிறைவு பெற்றது மதுரத்தின் நிகழ்ச்சி. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity.

0: மாநில இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
2: இளையோர் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க.
1: ஆமாம்,
2: இப்பவும் முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுது, இளையோர்களை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவுது சார் உங்களுடைய பார்வை?
1: உங்களுடைய கேள்வியிலே வந்துடுது, நல்வழிப்படுத்த வேண்டும். இது பார்த்தீங்கன்னா விஷ்கித் பாரத் யூத் லீடர்ஸ் டயலாக், இளம் தலைவர்கள் உரையாடல். இதில் இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது மேடம், 18 வயசுக்கு மேலே 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா 2014 வரைக்கும் வந்து 2014 ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே சர்வேலாம் பண்ணிட்டு ஏஜை டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இமீடியட்டாக வர்றது என்னென்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போயிடுது. இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை. எப்போ கண்டுக்கிறது இல்லை? ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதில் 40,000 பேர் 50,000 ஃபெயில். இந்த ஃபெயில் ஆனவர்களை யாருமே பார்க்கறது கிடையாது. இதில் 40,000 பேர் ஃபெயில் ஆனால் மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழையபடி அரியர் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க, டிரைவிங் போவாங்க, ஸ்கில் ட்ரைனிங், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரிஷியன், இப்படி பல தொழிலில் போயிடுறாங்க. அதுவும் போக மேடம், ட்ராப் அவுட்ஸாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு 10-15,000 பேர் 10th 12th ஒரு 30,000 பேர் அப்படியே விடுபடுகிறார்கள். இவர்களை கண்டறிந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் மத்திய அரசாங்கம் பல திட்டங்களையும் பிளானிங் கமிஷனில் திட்டமும் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போ இந்த துறையினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, ஒரு இளைஞரை நல்ல குடிமகனாக, டு மேக் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஸ் ஏ குட் சிட்டிசன். இந்த குட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வரணும்னா, சும்மா போய்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு தம்பி நாளிலிருந்து நீ குட் சிட்டிசன் ஆயிடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர் அமைப்புகளை ஒவ்வொரு ஒன்றிய அளவில், கிராம அளவில், பஞ்சாயத்து அளவில், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்திங்கன்னா அது குக்கிராமங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்து அவர்களெல்லாம் மைபாரத் அமைப்போடு இணைத்து இவர்களுக்கு தேவையான 10th 12th ஃபெயில் ஆனவங்க கம்ப்யூட்டர் பயிற்சி, இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜிம் வச்சு கொடுக்குறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாமே ஃப்ரீ மேடம். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் மாற்றணும். ஸோ இவர்களை நம்ம நல்வழிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
2: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்களுடைய பேச்சினுடைய வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, 36 வருஷம் அனுபவம் அப்படின்றது. உங்களுடைய பார்வை என்ன சார் இளையோரை பற்றின, உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்னு, இந்த காலத்து இளையோர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அவங்களை வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரதான் இந்த மைபாரத் அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
1: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல 36 வருஷத்துக்குள்ள சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்போ உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 வருடங்கள்ங்கும் போது நம்ம எல்லாம் சொல்கிறோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜில் நீங்கள் சொல்கிறீங்க, டீனேஜ், அவன் 15 வயசுக்கு மேலே. நான் உள்ள பூர்வமாக பார்த்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமானவொடனே ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போகிறாங்க. குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, எப்படி பார்த்துப்பாங்க மேடம், இவ்வளோ பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் 3:30 வேன் வந்துச்சுன்னா இவங்க நிற்பாங்க, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த். அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8-7 வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறாக எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ வந்த உடனே நம்ம ஸ்நாக்ஸ் கேட்பான், இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து நீ வாங்கிக்கம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 பார்க்குறாங்க, 10 வரைக்கும் பார்க்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 ரூபா இப்படி கொடுக்குறீங்க. எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா இந்த விஷயம், இந்த பணம் கொடுக்கறதுல தான் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்காக வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை, கூட இன்னொருத்தன் சேர்க்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11-12 ஆயிரும். இப்போ இந்த குழந்தை பிறந்து பார்த்துக்கிறதே நீங்கள் 10 வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்தில் 10 வரைக்கும் பார்த்துக்கோங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்ல. இந்த டீன் ஏஜ்னு இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11 20 வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் 20 மேலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவாக இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிடும். இந்த 20-21 தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் நிறைய இருக்காங்க. நீங்கள் இந்த 1 10 வரைக்கும் பார்க்கறத 11 18 வரைக்கும் பார்த்தீர்களேனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதையில்லா தமிழகம், போதையில்லா இந்தியா அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே இங்கிருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 மேல்

0: தெளிவாயிருவாங்க மேடம்.
1: நிச்சயமா சார். அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்குறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ சார், இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கிறது முதல்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்லதான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
0: இந்த விஷ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3வது எடிஷன். முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 ரெண்டாவது, இது 3வது எடிஷன். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இது 5 கட்டமா நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல குவிஸ் காம்படிஷன்ஸ். இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் தமிழகத்தில் கலந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 லட்சம் பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும்ட்டு. அதுல கூட நம்ம கல்லூரியில் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது we have to reach 10 lakhs. பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போக எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க, 10 நிமிஷம் 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க. இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது. சோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க. ஸ்டார்டிங் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. சோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். சோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ, அவங்க 30ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் 2வது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்கில் அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்லே. இப்போ முதல் 2 கட்டமும் ஆன்லைனில் நடக்கும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் வச்சு நடக்கும். தமிழ்நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ 2வது கட்டம் முடிஞ்சிடும். 3வது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாங்கன்னா 10 லட்சம் இதில் எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு 50,000 பேர் வருவாங்க. அதிலிருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம் அந்த எஸ்ஏ ரைட்டிங். 3வது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான். 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ளே முடிஞ்சு போயிடும். 4வது அதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதில் நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். இவங்களோட உரையாடுவார்கள். இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்களை இவங்களோட உரையாடி அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்குது. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயித்தவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த 85 பேரும் ஜனவரி 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12ஆம் தேதி அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத் மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், 2வது எஸ்ஏ ரைட்டிங் அதுவும் ஆன்லைன், 3வது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், 4வது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் 4வது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி 5ஆம் கட்டம். அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லியிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படி எல்லாம் அவங்கள வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன? இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மை பாரத் அமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, இளையோரை நல்வழிப்படுத்த அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா, இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தணும், வழி நடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தாழ 150-200 குக்கிராமங்கள் இருக்கும். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா 25-30 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒன்றிய அளவில் நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்னேன், விடுபட்டிருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து இப்போ படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பித்தது, பட் இப்போ எல்லாருமே படிச்சிட்றாங்க.

0: ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சுருந்தார்னா விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இவர்களை எங்களோட இணைச்சு கொண்டு அந்த மைபாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும் அந்த மாவட்ட தலைநகரங்களில், அதில் மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்கே ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இவர்களெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, குட் டச், பேட் டச், இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்கள சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமாக விளையாட்டுப் பொருள் கொடுப்போம், அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்குவோம். தனிமரம் தோப்பாகாது, உங்கள் கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதில் எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். ஸோ அதனால் அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதேமாரி இந்த இளைஞர் குழுக்களையெல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிக்கிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களில் நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிராஸ் செக்கே பண்ணியிருக்காங்க நிறையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமாக இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர்கிட்ட, இல்லை தெரு லைட் எரியல, அவங்க தண்ணி வரலை, இதெல்லாம் கொடுத்துக்கும் அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இப்போ இவனுங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. ஸோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தவங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும்போது இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா, இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபுல்லி எங்கேஜ்டாக ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாமல் இருக்காங்க. எந்த அளவுக்கு மைபாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்.
0: இல்லை, இப்போ நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்தால் கிராஸ் ரூட் லெவலில் அந்த வில்லேஜில் நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ், அந்த கிராமங்களை சுற்றி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்கே நாங்கள் ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார். அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரி தான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்காங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னை பார்க்குறாங்க, நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும். கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வேலை, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது. எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 100,000 ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்தோடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார். அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்தில் விளையாட்டும் அவசியம். இதை மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்கள் அறிவுரையாகவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் மனசா இடிலோர் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், ரூபகதாளம்.

நேரம் 9:58 25 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் சுந்தர் அவர்களின் வீணைசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கஜ சுவாதி திருநாள் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேரம் இரவு 10:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்களோட தத்துவ பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம் நேர்களே.

இது முதல் பாடலாக முரட்டுக்காலை படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் நேயர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம் நேயர்களே. இது அடுத்ததாக முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற பாடலை வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை தான் கேட்க போகிறோம்.

விளையாடி விதியை நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி.

தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

கண் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதியை நினைப்பவன் மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி

ஆகாஷ்வாணி மறை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். நேர்கையில் நாளை காலை 5:45 மணிக்கு சக ஆண்டு 1948 பாத்ரபாத மாதம் 19 தேதி பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 நாள் செப்டம்பர் மாதம் 10 தேதி 2026 வியாழக்கிழமை மங்கள இசை மற்றும் நாளொரு குரல் எண் 381 உடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு செல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள், 6:45 மணிக்கு மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதவி அவர்கள், காலை 7 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகாதேவி அவர்கள் பகுதி 10, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், காலை 8 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. எட்டு 8:30 கணபதி உலா, பக்தர்களை போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 8:45 மதுரை தென்றல், காலை 9 அரங்கிசை, காலை 10 எனக்கு பிடித்த பாடல், காலை 11 மதுரை தென்றல், பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 இசை மேடை நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை, 12:10 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை பிற்பகல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக,

முறை மருத்துவம் நேர்முகம் பங்கேற்போர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். பதின் பருவமும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உடன் வழங்குபவர் எஸ்எம்சி ரோகிணி அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள், படைப்பு தூத்துக்குடி வானநிலையம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒருப ஒளிபரப்பு நிறைவு. மாலை 5:27 குரலமுதம் 381 ஆரம்பமாகிறது. 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநிலத்தில் செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:05 மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தினசரி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்கலாம். 8:05 இந்தியா மற்றும் பாகிஸ்தான், இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை. 8:30 நலமாய் வாழ, மகளிர் நலன் குறித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகிறார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதேவி அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடக மலர், 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:52 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1800 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் நேர்களை, மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில்

நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறேன் நேயர்களே. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.